செந்தமிழ் செல்வன் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜா மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் இணைந்து இசையமைத்த ஒரு இனிமையான பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோட குரல்ல கேட்டுட்டு வந்திருக்கோம். செவ்வாய் ரகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகளை 5 மணிக்கு இருந்து 34 நிமிடமாகும். இந்த வேளையை விஓ இழந்து விஜயலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? இன்று தன்னுடைய அன்பு கணவர் பத்மநாதன் தன்னுடைய 48வது ஆக தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு மனைவி விஜயலட்சுமி, கிஷான், பார்த்திபன், தனுஷ்யா, ரித்திக்ஷா மற்றும் ராஜதுரை, சசிகுமாரி, மூர்த்தி, அதே போல சபித்ரா, சுதா ஆகியோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆக விதின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளையே அகரவத்திலிருந்து தேவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாடல் திருவிழா தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி தேவி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. ஸ்ரீநிலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நாவலைப்பட்டியில இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளையே ருவான்வெளியிலிருந்து கிருஷ்ணகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு மனைவி கனகலட்சுமி 42வது ஆக தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு கணவர் கிருஷ்ணகுமார், பிள்ளைகளான கிருத்திகா, பிருந்தா மற்றும் ரிஷ்வேந்தினி ஆகியோரும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மஸ்கிலியா கங்கீவத்தை சேர்ந்த டிலான் இன்று தன்னுடைய 23வது ஆகவிதினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக லோகநாதன், கௌரி, டிஷான், சஜீவன், கைஷ்கா, சிவரூபன், லுக்ஷனா, ரித்திக், சச்சுன், தனுதிபி, அதே போல அகிலன், சஞ்சு ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக லோகநாதன் இந்த வாழ்த்துக்களை அனுப்பியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதன வாழ்த்துக்களை வசந்த மிகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஜெகதீஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானே. கோயம்புத்தூர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக பாலு வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு மனைவி லதா மற்றும் மகன் ராஜா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு 6:10 இதே ரத்தினம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்ஸி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தேமோதரையிலிருந்து மங்களேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அப்பா ராமசாமி, அம்மா மகேஸ்வரி, மனைவி அரியமலர், மகள் அனன்யா ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டெலுக்ஷன், நண்பர் ஓஷாந்தன் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான இணைய காலை நேர வணக்கங்களோடு கார்த்திக் பாலன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு இலக்கம் இருந்த மெயின் ஸ்ட்ரீட் 4 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அருணசுதன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக மெஸ்கிலியா பிரவுன் சைக்கிள் இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. தலவாக்கலையிலிருந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கணபதி ஜெயக்கலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க.

கங்கா தேவி, பொன்மணி, கௌரி, அனுஸ்ரீ ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி பர்மா. நிகழ்ச்சி உடைந்து கொண்டு மிக்க சொல்லத்துறை நந்தகுமார் வெள்ளுவத்தின நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அக்பர் டவுன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கருணா வந்திருக்கிறாங்க, நிர்மலா வானா வந்திருக்கிறாங்க, அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ராஜன் இருக்கிறாங்க, இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு. கழுதாவில் இருந்து சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அவனாசி வைஜெயந்தி மாலா பலங்குடியில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பலங்குடியை சேர்ந்த ஜிதுர்ஷன் இன்று தன்னுடைய 15வது அகவதினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா அவனாசி, அம்மா வைஜெயந்தி மாலா, அண்ணா துஷாந்தன், அதே போல அஷான் மற்றும் உற்ற உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவதின வாழ்த்துக்களை வசனம் எஃப்எம் சார்பாக ஜிதுர்சன் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை கஸ்தாந்தி கிருஷ்ண காந்தி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மகன் இருகேஷனை நிகழ்ச்சியுடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் வர காத்துக்கொண்டே இருக்கிறது. இந்த பாடலை தன்னுடைய மனிதக்கு பிடித்த பாடலாக ஹட்டன் கேம் வழியில இருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க.

கரகாட்டக்காரன் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் இளையராஜா மற்றும் சித்ரா பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கத்து சென்றிருக்கு. ரொம்பவுமே இனிமையான ஒரு பாடல் இல்லையா? இந்த அதிகாலை வேலையில இந்த மாதிரியான எண்பதுகளில் வெளிவந்த இனிமையான பாடல்களை கேட்கும் போது மனசு அப்படியே கொஞ்சம் லேஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? நேரம் அதிகாலை 5:48 மயக்கொண்டு நிகழ்ச்சியோடு ஏராளமான உறவுகள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. பென்குடாவிலிருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு மகன் தயாளன், தயாபரன் மற்றும் தினேஷ், மகள் வனிதா, மாதவன், பாதுகை சின்னத்தம்பி ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவினை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சேம்குமார் வந்திருக்கிறாங்க. இதேவேளை பகவந்தலாவை கேம்பியன் அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அழகன் வந்திருக்கிறாங்க. அன்பு நண்பர் சத்யகுமார் ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பூனாகளிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பருத்தூரிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இங்கிலிருந்து ராவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான பாடல்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டே இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. விடியல் நிகழ்ச்சி அன்பான அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி. கொட்டக்கலையிலிருந்து சந்தனம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மிக மிக அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சந்தனம். அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. நிகழ்ச்சி அருமையாக போய்கொண்டே இருக்கிறது. பாடல்கள் எல்லாம் அருமை. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு தர்ணிகளிலிருந்து அலின் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதே போல சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு பேரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நெக்லஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது அக்கா. உற்சாகமாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வீரவழி தர்கானகர்லிருந்து ரிம்சான் ரிம்தாஸ் இருக்கிறாங்க. செங்கலடி சக்கிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு அக்கறைப்பட்டு பொப்டையிலிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஆகாஷ் இருக்கிறாங்க. கெரோலி நடந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சுப யோகா வந்திருக்கிறாங்க. தீபா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஊர்கூடவது தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு ஹட்டன் வந்து கலாதேவி ஐயாத்துறை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். முருகதாஸ் சபிக்ஷன் தவிக்ஷா ஆகியோரையும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி. நல்ல சுகமா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வெள்ளவத்தை சேர்ந்த ராஜகோபால் பாங்களா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெயின்லெஸ்ல இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. பகவந்தலாவிலிருந்து ரேகா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ரேகா. நிகழ்ச்சியோடு இருந்து கொடுமைக்கு பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. செல்வசந்தி சுதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மனைவி ஜெயா மகன்மார்களான மதுஷாந்த் தருண் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு முருகேஷ் தேகல வட்டவழிந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். திமோதரி ஆதித்யா குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கிண்ணியா மஃபூட் நகர்ந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. புவனேஸ்வர் மங்கை கரிசி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலே யோகமத்தோட்டத்திலிருந்து திறன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. மணிமாறன் ஹப்புதலை வியாகரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. உறவுகளான கமலவேணி, டில் ருக்ஷன், யவிஷ்ணா, கதிராய் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு செவ்வாய் ராகம் கொண்டு வரும் விடியல் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன் அக்கா. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக பீரவலிருந்து சுமத் மாவத்தை நசார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல். ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது இசை ஞானி இளையராஜாவின் இசை கடலோர கவிதைகள் திரைப்படத்துக்காக.

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் விடியல், வசந்த

எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் மனோ பாடிய ஒரு இனிமையான பாடலை தந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த மணி தேர்தலையும் வந்திருக்கிறோம். நேரம் காலை 6 மணி கிடந்து 6 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. 102.6 102.8 அலைவரிசையுடன் அதே போன்று www.vastamfm.lk என்ற இணையதள பக்கமும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். சோஃபாயிராகம் கொண்டு வரும் பாடல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிகழ்ச்சியை அலங்கரித்த வண்ணமாவே இருக்குது. இன்றைய நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா நீங்க ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த 80களின் இனிமையான பாடல்கள் மகிழ்விக்க நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பாடல் தெரிவுகள் மிக மிக அருமை வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி பொன்னபலம் ஐயா. அதே போன்று திருநீகள் இந்த ராதா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு கணவர் திலீப்குமார், மகள் பவித்ரா, மனோலி, அதே போல வசந்தி, தினு, தசன், ராசையா, பத்மினி, நாகேந்திரன், மயில் வாகனம் ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மாத்தலிருந்து ரெனாஸ் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களா. உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. காலை பொழுது வணக்கங்களோடு தம்போலிருந்து சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களா. பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நீர்க்குளம்பிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ரவீந்திரன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, பாடல்கள் எல்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி மும்தாஜ். சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். டிக்கோயா புளியாவத்தில் இருந்து ரோனிகா, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். கணவர் போல்வின் மகன்மார்களான டென்ச்சிலா, கார்மேல் மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவிலை அன்பான காலை நேர வணக்கம் சிவானிமா, எப்படி இருக்குங்க? பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டே இருக்கிறது. ரொம்ப நன்றி என்று பகிர்ந்து கொண்டு திஸ்ஸ மகாராமனது கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா. இதேவிலை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஜே எம் ரிஷ்வன் வந்திருக்கிறாங்க. இழந்து கொண்ட பெயர் வளர்ந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பன காலை பொழுது வணக்கம். எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜா, துர்கா, ரூபி, நிதுஷன், சிந்துஜா ஆகியோருக்காக பாடல் விரும்ப கேட்டு பிளட்கோபிட்டியில இருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல்

0: செவ்வாயாகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 13 நிமிடம்.
1: மலேகமண்ணில் மக்களோடு மக்களாய்

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:35 மணியிலிருந்து 12 மணி வரை, ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:34 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:34 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பக்தி, ரிஷபம் லாபம், மிதுனம் களிப்பு, கடகம் யோகம், சிம்மம் ஆர்வம், கன்னி பயம், துலாம் சுகம், விருச்சிகம் செலவு, தனுசு நன்மை, மகரம் பொறுமை, கும்பம் ஆதாயம், மீனம் நிம்மதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பக்தி, ரிஷபம் லாபம், மிதுனம் களிப்பு, கடகம் யோகம், சிம்மம் ஆர்வம், கன்னி பயம், துலாம் சுகம், விருச்சிகம் செலவு, தனுசு நன்மை, மகரம் பொறுமை, கும்பம் ஆதாயம், மீனம் நிம்மதி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வசந்த கால பறவை திரைப்படத்துக்காக தேனிசை தென்றல் தேவாவை இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய ஒரு இனிமையான பாடலை தந்து மீண்டும் நிகழ்ச்சி ஓடிந்திருக்கின்றோம். இந்த நேரம் கடவுளிலிருந்து விமலா தேவி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் நிகழ்ச்சியினுடைய பாடல் திருவிழம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் இன்றைய நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்றோம். அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நட்பேட்டை முனையிலிருந்து எம் டி ஏ சதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மிஸ் கிளியால் இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு பூனாகால இருந்து ஜெயசுதாஸ் இருக்கிறாங்க. பிரியா, சஞ்சய், சந்தோஷ் மற்றும் தனுஷியா ஆகியோரையும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வாழி சென்னையில இருந்து அஜய் ஆகியோர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அர்ச்சனா மற்றும் திருமாலன் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பண்டாரவழியிலிருந்து வினோதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சவினாஸ் ஆகியோரின் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தெல்தோட்டையில இருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வத்தல இருந்து நிரஞ்சனி வந்திருக்கிறாங்க. வட்டவலை லொனத் பாத்தீபன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவிலை குர்ஜா கிழந்து அசோதின் வந்திருக்கிறாங்க. நூச்சகா நண்பர் ரிக்கா, ஸ்ரீயாத் மற்றும் ரீனா குட்டிக்காக பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவரை வட்டவலை லொனக் பார்த்தீபன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பண்டாரவளிலிருந்து ராஜா தற்போது நல்லூர் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்று கலகா நில்லம்பை மதன் சத்யாவின் மகன் வினு தன்னுடைய அகவி தினத்தை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அம்மா, அப்பா மற்றும் அண்ணா தினு, தம்பி சனு மற்றும் உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். உடுப்பட்டியா யஷி டெய்லர் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சேகர் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியுடைய பாடல் திருவிழம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சேகர். அன்பான காலை நேர வணக்கம். சகோதரி பூனாகலையில இருந்து வசந்தத்தின் தோழன் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மனைவி சசிகலா, மகள்களான யஷ்மிகா மற்றும் ஜஸ்மியா ஆகியோரையும் திவ்யேஷ் மற்றும் உறவுகள் யாவரையும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி சிவகுமார். இதுவேளை முகமது நசீம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மீன்பிட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரசாத் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியினுடைய பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் நிகழ்ச்சி அட்டகாசமாக இருக்கிறது, மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன் கேம் வழிந்த சுந்தர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சுந்தர். அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. தேகலிருந்து அபி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பான கணவர் விரோன் மற்றும் மகனுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சியுடைய பாடல் திரைப்படம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் மேட்டாம்பேட்டிலிருந்து சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. கலத்துறையிலிருந்து ஜூட் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நண்பர்களான அருண், விவேக் மற்றும் முரளி, அசீம், லலித் மற்றும் ரீது ஆகியோரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாஸ்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கெந்தக்கொள்ளையிலிருந்து ராசு மாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சியினுடைய பாடல் திருக்குறளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி அதிவிலை. இந்த கலந்து அரசு வந்திருக்கிறாங்க. கொழும்பு 15 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக தரிசினி குணசேகரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு ரமணா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன் இருந்து யசோத் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பாடல் ஒழிக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்தும் ஒழிக்கவிருக்கும் பாடல்கள் நான் மிகச்சிந்து விடைபெற்று செல்லப் போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்கள் மென்காற்றலையின் காதலி ஆஜி சிவானி. நன்றி சொந்தங்களே.

0: தலைவனா கூப்பிடுறாங்க.
1: எங்கேயும் எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம் உங்கள் வசந்தம் FM.
2: யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல, நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும்.
1: 102.6 102.8 அலைவரிசைகளில்
3: காட்டம் வெறித்தனமாக
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
4: வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். வசந்த டிவி வசந்தம் எஃப்எம் அலைவரிசையோடு ஆகின்ற தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். செய்திகளோடு நான் எம் எஸ் அம்பிர்ஃபான். இன்றைய தினமும் நாளிடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். அது வகையில் 73 மில்லியன் ரூபாய் பண சுத்திகரிப்பு வழக்கு மேன்முறையீட்டு மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் யோஷித்த ராஜபக்சே என்பதான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதே நேரத்தில் நாமலை பார்வையிட்ட மஹிந்த சிரந்தி ரோஹித் உதய் என்பதாக மற்றும் ஒரு தகவலும் இவ்வாறு தரப்படுகிறது. இதனிடம் நாமல் கைதானதில் எந்த தவறும் இல்லை என்று வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்திருப்பதான கருத்துக்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அடுத்த கைதி சிரந்தி ராஜபக்சவா என்பதான கேள்விக்குழன் கூடிய தகவலொன்றையும் தினக்குரல் பத்திரிகை இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கிறது. எதிர்க்கட்சியினரை சிறையில் அடைப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்திருப்பதான கருத்துக்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. இதனிடம் ஐநா மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்திருக்கிற கருத்து குறித்தும் முக்கிய செய்திகள் வெளியாக இருக்கின்றன. மாற்றத்துக்கான வேகம் போதுமானதாக இல்லை என்பதான கருத்துக்கள். இதுநேரம் மற்றும் ஒரு செய்தியாக மிரண்டு தெவிலை வரையான சட்டவிரோத ஹோட்டல்களை அகற்ற காலக்கெடு விதிக்கப்பட்டிருப்பதாக மற்றும் ஒரு செய்தியும் தரப்படுகிறது. அம்பிட்டிய தேரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாக இந்த செய்திகள் இவ்வாறு தொடர்கின்றன. இதனால் அமைச்சர் விபல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்தும் பிரதானமாக அமைகிறது. விமான சேவை வீழ்ச்சிக்கு யாப சூழலே காரணம் என்பதாக அமைச்சர் விபல் ரத்நாயக்க இவ்வாறு கூறியிருக்கிறார். கொள்உணவில் இருமுறை இந்த மோசடி இடம்பெற்றிருப்பதாகவும் அவரால் கூறப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இது தவிர எல்நினோ தொடர்பான முக்கியமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. பிரதான செய்தியாக அமைந்திருக்கிற செய்திகளில் முக்கிய செய்தி ஒன்றாக இதனை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். விமான சேவை வீழ்ச்சிக்கு யாப சூழலை காரணம், கொள்வனவில் இருமுறை மோசடி என்பதாக தலைப்பிட்டிருக்கிறது தினகரன் பத்திரிகை. இது குறித்தான தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். யாபஸ் கொள்வனவின் போதும் குறித்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் போதும் இரண்டு முறை ஊழல் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு குறிப்பிடுகிறார். யாபஸ் கொள்வனவில் இடம்பெற்ற ஊழல்கள் தான் ஆசியாவின் பழமையான விமான சேவையான ஸ்ரீலங்கன் விமான சேவை வீழ்ச்சியடைய காரணம் எனவும் அவர் கூறியிருக்கிறார். கடவத்தையில் மெட்ரோ பஸ்களை இயக்கும் டிப்போவை நேற்று திங்கட்கிழமை திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவரால் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. அவர் மேலும் இங்கு கருத்து வெளியிடுகையில் நீதித்துறை மறுசீரமைக்கப்படுவது அவசியமாகும், சுகாதாரம், கல்வி, நீர்ப்பாசனம் மற்றும் பொது போக்குவரத்தில் மறுசிறப்புகள் செய்யப்படுவது போன்றே நீதித்துறையிலும் மறுசிறப்புகள் செய்யப்படுகின்றன. அதனால் எதிர்க்கட்சிகளின் கூச்சல்களை நாம் பொருட்படுத்தவில்லை. கடந்த காலத்தில் நீதியரசரின் பெயர்கள் கூட எமக்கு தெரியாமல் இருந்தது. தற்போது நீதியரசரின் பெயரை கூறி மோசமான வகையில் விமர்சனங்களை முன்வைத்து சேறு பூசுகின்றார்கள். நாம் எதிர்க்கட்சிகளின் கூச்சல்களுக்கு அஞ்சவில்லை. அரசாங்கம் தமது மறுசிறப்புகளை செய்ய யாபஸ் கொள்வனவில் தான் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு மரணப்பட்டியை தயார் செய்திருந்தார்கள். லண்டன் வர்த்தக மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த வழக்கில் தான் இவ்வாறு யாபஸ் கொள்வனவில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டது. இதில் இரண்டு வகையில் ஊழல் இடம்பெற்றிருக்கிறது என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு விளக்கி கூறியிருக்கிறார். அந்த வகையில் யாபஸ் கொள்வனவின் போது 16 மில்லியன் டாலர் ஊழல் இடம்பெற்றுள்ளதோடு இந்த கொள்வனவை ரத்து செய்ய 110 மில்லியன் டாலர் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஊழல் இடம்பெற்றிருக்கிறது. அதனால்தான் நாட்டின் விமான சேவை பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. ஆசியாவில் உள்ள பழமையான விமான சேவையான ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு இந்த தேசிய குற்றத்தினூடாக அபகீர்த்தியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த விடயம் சர்வதேச நீதிமன்றத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதி கட்டாயம் நிலைநாட்டப்படும் என்பதாக அமைச்சர் இவ்வாறு நேற்றைய தினம் கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இதனிடம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு மேலும் 800 பஸ்களை தெரிவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மெட்ரோ பஸ்கள் 50 பெற்றுக் கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு தெளிவுபடுத்தியிருக்க தொடர்பான தகவலை இன்றைய தினம் தினமின பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக இவ்வாறு தருகிறது. லங்கமட்ட தவத் பஸ் அட்டசியாக் மெட்ரோ பஸ் பணகுத்துக்கத்துவை என்பதாக இது தலைப்பிடப்பட்டிருக்கிற முக்கிய செய்தியாகவும் நாங்கள் அவதானிக்கலாம். எனவே அமைச்சர் யாபஸ் கொள்வனவு குறித்தான விவகாரத்தில் இவ்வாறு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதனிடம் பொது போக்குவரத்து சேவையை மேலும் வளப்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் பிரதானமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக இவ்வாறு அமைச்சரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்தாகவே இதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே யாபஸ் கொடுக்கல் வாங்கலில் இடம்பெற்ற மோசடிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அனைவருக்கும் எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எவரும் தப்பிக்க கூடாது. இந்த விடயத்தில் ஜனநாயக ரீதியாக சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தி வருகிறோம் என்பதுவே அமைச்சர் முன்வைத்திருக்கிற கருத்தாக அமைந்திருக்கிறது. இதுபற்றி அமைச்சர் மேலும் சில கருத்து நிலைப்பாடுகளை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறோட கருத்து குறித்து நாங்கள் விளம்ப அவதானத்தை செலுத்தலாம். தினக்குரல் பத்திரிகையும் இன்றைய தினம் இது தொடர்பான தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. எனவே உண்மையில் இலங்கையின் ஸ்ரீலங்கன் யாரன்ஸ் நிறுவனத்தின் சவப்பட்டியாக அவர் இதனை பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். கைசி ஆணையை அடித்தது அந்த யாபஸ் ஒப்பந்தம் தான். யாபஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பில் லண்டன் வர்த்தக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நடைபெற்றது என்னும். எனவே இலங்கைக்கும் இந்த யாபஸ் வாங்கப்பட்டு இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கிடையே யாபஸ் கொள்முதலின் போது யாபஸ் நிறுவனம் ஏதோ ஒரு மோசடியில் ஈடுபட்டுள்ளது என்ற அடிப்படையில் லண்டன் உயர்நீதிமன்றத்தில் இவ்வாறு வழக்கு தொடரப்பட்டதே. லண்டன் உயர்நீதிமன்றத்தின் வழக்கின் மூலம்தான் சில வருடங்களுக்கு முன்பு இந்த யாபஸ் பரிவர்த்தனையின் போது லஞ்சம் மற்றும் தரகுப்பணம் கொடுக்கப்பட்டது நிரூபணமானது. அதன் அடிப்படையிலே கடந்த 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு இது தொடர்பான உண்மைகள் வெளிவந்து விசாரணைகள் தொடங்கப்பட்டன. அதாவது யாபஸ் விமானங்களை வாங்கும் போதும் திருடினார்கள், அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் போதும் திருடினார்கள். இதனால் தான் இலங்கையின் விமான சேவை சீரழிந்தது. இது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் நமது நாட்டின் புகழை கிழிக்கப்பட்ட ஒரு தேசிய குற்றம். ஆசியாவின் பழமையான விமான சேவைகளில் ஒன்றான நமது விமான சேவையை சீரழித்தது இந்த திருட்டு தான். எனவே இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு சிலர் மீது மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது சர்வதேச அளவில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம். அது இது தனிப்பட்ட பழிவாங்கல் எதுவும் இல்லை. சர்வதேச நீதிமன்றங்களிலும் பிரான்ஸ் யாபஸ் நிறுவனம் இங்குள்ள ஊழல் எதிர்ப்பு அமைப்பிடம் சாட்சியம் அளித்து நிரூபிக்கப்பட்ட ஊழல் மோசடி. இந்த விடயத்தில் நாங்கள் எவரையும் பழிவாங்கவில்லை. ஜனநாயக ரீதியாக சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் கூச்சலிடுவது அவர்களின் வேலை. நாங்கள் நல்ல காரியங்களை செய்யும் போது அவர்கள் கூச்சலிடத்தான் செய்வார்கள். நீதித்துறை சீர்திருத்தங்கள் குறித்து பேசும்போது எதிர்க்கட்சிகள் எங்கள் மீது போய் பிரச்சாரங்களை செய்கின்றன. அதனால் நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் எங்கள் மறுசுறு பணிகளை தொடர்ந்து செய்வோம் என்பதாக அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இதுநேரம் எதிர்க்கட்சி இந்த விவகாரங்கள் குறித்து தெரிவிக்கிற கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் திசாத்தநாயக்க தெரிவித்த கருத்தினை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறதையும்

இலவச சுகாதார கட்டமைப்பை சீர்குலைக்கும் வகையில் அரசாங்கத்தின் பேச்சுக்கள் அமைந்திருக்கின்றன. பொதுமக்கள் தமக்கு தோன்றிய நேரத்தில் மருத்துவமனைக்கு சென்று மருந்து பெற முடியாது என கூறுவது நாட்டின் இலவச சுகாதார சேவைக்கு திரைப்போடும் முதல் படியாகும். எதிர்க்கட்சியில் இருந்தபோது கட் அவுட் கலாச்சாரத்தையும் அத்தியாவசியப் பொருட்களையும் வரிகளையும் கடுமையாக மீறினார்கள். இன்று கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டு விளம்பர பலகைகளை அமைப்பதோடு பால் மாப்பான் மற்றும் கோதுமை மா ஆகியவற்றின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தாமல் அமைதி காக்கிறார்கள். அரசாங்கத்தின் ஜனநாயக விரோதப் போக்கை கண்டிக்கிறோம். எதிர்க்கட்சியை முற்றாக அழித்துவிட வேண்டும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் கூறியிருப்பது ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட பகிரங்கமான அச்சுறுத்தல். மேலும் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சபாநாயகருக்கு வழங்கப்படுவதற்கு முன்பே ஜனாதிபதி குறித்து முன்கூட்டிய கருத்து தெரிவிப்பது நீதிமன்றத்தின் சுயாதீன செயற்பாடுகளில் தலையிடும் செயலாகும். இவ்வாறான அரசியலமைப்பு மாற்றங்களுக்கு மக்கள் தீர்ப்பே கோரப்பட வேண்டும் என்பதாகவும் இவ்வாறு தி சத்யநாயக்க வலியுறுத்தி இருக்கிறார். இதே நேரம் அவருடைய கருத்தில் நாட்டில் இல்லாத ஒருவரின் சத்திய கடதாசி மட்டும் அடிப்படையாக கொண்டு நாமல் ராஜபக்சே கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டில் இடம்பெறும் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை நாம் எதிர்க்கவில்லை, ஆனால் அது அரசியல் பழிவாக நோக்கம் கொண்டதாகவோ அல்லது நீதிமன்ற தீர்ப்புகளை முன்கூட்டியே தீர்மானிப்பதாகவோ இருக்கக்கூடாது. அரசாங்கத்தின் இத்தகைய அடக்குமுறைகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் எதிர்க்கட்சியும் முற்போக்கு சக்திகளும் அஞ்சப்போவதில்லை என்பதான கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். இதனிடம் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்த கருத்து இவ்வாறு வெளியாகிறது. தினக்குரல் பத்திரிகையில் எதிர்க்கட்சியினரை கூண்டோடு சிறைகளில் அடைக்க திட்டம் என்பதுவாக அவர் கூறுகிறார். 2029 ஜனாதிபதி தேர்தலில் அனுர மட்டுமே போட்டி. உதய கம்மன் பிள்ளை இவ்வாறு கூறுகிற கருத்து வெளியாகிறது. எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரையும் சிறையில் அடைத்து ஒற்றை குதிரை பந்தயம் போல அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கே அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று பிவித்துறைகள் ஒருமையின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பிள்ளை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே நேற்று திங்கட்கிழமை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவரால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அவர் கருத்து வெளியிடும் போது பிரதானமாக நாமல் ராஜபக்சேவை சிறையில் அடைத்து வீழ்த்திவிட முடியாது, அரசியல் சாவதற்கும் பயப்படாத சிறைக்கு செல்வதற்கும் பயப்படாத ஒருவரால் மட்டுமே ஆபத்துகளை எதிர்கொண்டு முன்னோக்கி செல்ல முடியும், துரதிருஷ்டவசமாக அரசியல் அப்படிப்பட்டவர்கள் வெகு சிலரே உள்ளார்கள், அவர்கள் ஒருவர்தான் நாமல் ராஜபக்சே, அந்த பாடத்தை அனுரகுமார திசாநாயக்கை இன்னும் படிக்கவில்லை, நாமல் ராஜபக்சேவை பொய்யான குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்க தீர்மானித்திருப்பதே இதிலிருந்து தெரிகிறதே. யாபஸ் நிறுவனத்திலிருந்து 1.45 மில்லியன் யூரோ அல்லது 1.7 மில்லியன் டாலர் தரகப்பணம் ஸ்ரீலங்கன் யானஸ் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியின் மனைவியின் கணக்குக்கு அனுப்பப்பட்டது உண்மை. அவ்வாறு கிடைத்த 1.7 மில்லியன் டாலரில் இருந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள நிமல் பெரா என்ற வர்த்தகருக்கு 8 லட்சம் டாலர் செலுத்தப்பட்டதும் உண்மை. ஆனால் அந்த வர்த்தகர் தன் கணக்கில் இன்னும் 8 லட்சம் டாலர் இருப்பதாக கூறுகிறார். அந்த பணத்தை அவர் யாருக்கும் அனுப்பவில்லை, ஆனால் அதற்கு இணையான தொகையான 100 மில்லியன் ரூபாவை நாமல் ராஜபக்சேவுக்கு வழங்கியதாக அவர் கூறுகிறார். எப்போது கொடுத்தார், எப்படி கொடுத்தார் என்பது அவருக்கு நினைவில்லையாம். பணப்பையிலிருந்து 100 மில்லியன் ரூபாவை சும்மா எடுத்துக் கொடுக்க முடியாதே, அவர் எந்த வங்கியிலிருந்து எடுத்தார் என்பதற்கான ஆதாரமும் இல்லை. அந்த 100 மில்லியன் ரூபாவை கொடுத்தது தொடர்பாக பரிமாறப்பட்ட தொலைபேசி செய்திகளோ வேறு எந்த ஆதாரங்களோ எதுவும் இல்லை. இதுவரும் கற்பனையான ஒரு கதையின் அடிப்படையில் செய்யப்பட்ட கைது என்றும், உண்மையில் கேபி என்ற பத்மநாதனை கொண்டு வந்தது போல அல்லது மனுஷவை கொண்டு வந்தது போல ஆஸ்திரேலியாவில் அல்லது மதுஷியை கொண்டு வந்தது போல ஆஸ்திரேலியாவில் சொகுசாக இருக்கும் நிமல் பெரேராவை இங்கு கொண்டு வந்து அவரிடம் வாக்குமூலம் பெற்று நாமல் ராஜபக்சேவை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இதை எதற்கு ஒப்பிடலாம் என்றால் ஷானி அபிசேகர் விடயத்தில் பிரான்ஸ் சென்று ஆசாத் மௌலானா என்று திருடப்படும் குற்றவாளியிடம் வாக்குமூலம் பெற்று சுரேஷ் செலவை கைது செய்ய முயன்றது போலத்தான் இதுவும் இருக்கிறது. இதேவேளை சமல் ராஜபக்சேவின் மகன் சசீந்திர ராஜபக்சேவுக்கும் 25 மில்லியன் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுவும் அதே போன்ற ஒரு கதைதான். கபில சந்திரசேனவின் மனைவியின் கணக்கிலிருந்து மூன்றாம் தரப்பினருக்கு பணம் சென்றுள்ளது. அவர் அந்த பணத்தை சமீந்திரவுக்கு கொடுத்ததாக கூறுகிறார். இப்படி எந்தவித ஆதாரம் இல்லாமல் வெறும் வாய்வார்த்தைகளை மட்டும் வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சியினரை பழிவாங்கும் அரசியலைத்தான் எதிர்க்கட்சி கண்டு பயப்படும் தற்போதைய அரசாங்கம் செய்கிறது என்பதான தன்னுடைய நிலைப்பாட்டை இவ்வாறு உதயகம்மன் பிள முன்வைக்கிறார். இதுநேரம் இன்னுமொரு செய்தியும் இதனோடு இணைந்ததாக வெளியாகிறது. 22 எதிர்த்தால் பிரதமருக்கும் நாமல் நிலையை ஏற்படும் என்பதாக இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிற செய்தியினை நாங்கள் காணலாம். அந்த வகையில் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக சாட்சியம் அளித்த தொழிலதிபர் நிமல் பெரேரா ஒரு ஊழல்வாதி, தற்போதைய அரசாங்கத்தின் சக்தி வாய்ந்த அமைச்சர் ஒருவரே அவரது வியாபார பங்குதாரர். பிரதமர் ஹரணி அமரசூரி 22வது திருத்தச்சட்டத்துக்கு எதிராக தனது மனுச்சாட்சிப்படி செயல்பட்டால் பணத்தை நாமலுக்கு அல்ல ஹரணிக்கே கொடுத்ததாக நிமல் பெரேரா கூறுவார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் சாணக்க இவ்வாறு கூறியிருக்கிற தகவல்களையும் நாங்கள் அவதானிக்கலாம். இந்த வகையில் நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்துகிறார். நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக 2016 பின்னரான ஒரே ஒரு சாட்சியான நிமல் பெரேரா தனது சாட்சியத்தை பலமுறை மாற்றியுள்ளார். இதனால் சாட்சியின் நம்பகத்தன்மை குறித்து கடுமையான கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அரசாங்கத்தின் சக்தி வாய்ந்த உறவு அமைச்சர் நிமல் பெரேராவும் இணைந்து 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் முரண்பாடான சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் 50 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக கூறியவர்கள் பின்னர் 1 ரூபாய் கூட வழங்கவில்லை என்றும் அதன் பின்னர் 100 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக கூறுகிறார்கள். பணம் வழங்கப்பட்ட நாள் நேரம் அல்லது அது இலங்கை வந்தடைந்த விதம் குறித்து எந்த ஆதாரமும் இல்லை. இதனிடையில் தான் 2019 நீதிமன்றத்தில் வழக்கு பதிவின் போது நிமல் பெரேரா ஒரு பொய் சாட்சி என ஷானி அபிசேகர் தெரிவித்திருந்தார். தற்போது அரசாங்கத்தின்

0: தடுக்க இத்தகைய நபர்களை அரசாங்கம் பயன்படுத்துகிறது. நாளை பிரதமர் ஹரணி அமரசூரி 22 திருத்தச்சட்டத்துக்கு எதிராக தனது மனச்சாட்சிப்படி செயற்பட்டால் பணத்தை நாமலுக்கு அல்லது ஹரணிக்கு கொடுத்ததாக நிமல் பெரிரா கூறக்கூடும். அரசாங்கம் தனக்கு எதிரான குரல்கள் கொடுக்கவும் நெல் கொள்முதல் விலை மற்றும் உடல் வசதிகளை முடிமறைக்கவும் முற்படுகிறது என்பதாக அவர் ஒரு கருத்தினை இவ்வாறு முன்வைக்கிறார். இதே நேரம் இந்த கைது குறித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்திருக்கிற கருத்தும் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. நாமல் கைதானதில் எந்த தவறும் இல்லை, வாசுதேவன் நாணயக்கார கூறுகிறார் என்பதாகவே இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம். நாமல் ராஜபக்சவை கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விளக்கமிரல் வைத்திருப்பதை அரசியல் பழிவாங்கலாகவோ அல்லது அரசாங்கம் தவறளித்துள்ளதாகவோ கூற முடியாது. ஆனால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் தடுத்து வைத்திருந்தாலே அதனை நாங்கள் தவறு என்று கூறலாம் என்று முன்னாள் அமைச்சரும் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவருமான வாசுதேவன் நாணயக்கார் இவ்வாறு குறிப்பிடுகிறார். வகையில் நாட்டு மக்களின் கஷ்டங்கள் அதிகரிக்கும் வரையில் எதிர்கட்சியினர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை தமது அரசியல் துருப்பாக பயன்படுத்தி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்பவே எதிர்பார்க்கிறார்கள். இதனால் அரசாங்கம் இந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வலதுசாரி எதிர்கட்சியினர் மீண்டும் தமக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக வழியையே மோப்பம் பிடிக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவரின் கருத்துக்களை பார்க்கும்போது அரசாங்கத்துக்கு ஏற்படும் தவறுகள் தொடர்பில் அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இதுவே அரசாங்கத்தின் சூழ்ச்சி வழியாகும். இவ்வாறு ஏற்படாத வகையில் அரசாங்கம் மக்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணங்கள் மற்றும் சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேவேளை இப்போது ஜென்சி தலைமுறையினர் குழப்பமடைந்திருந்தால் அதற்கு காரணமாக பாரிய மக்கள் அதிகாரத்தின் மூலம் அமைக்கப்பட்ட இந்த அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சியான வகையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து மீண்டும் நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லும் வேலை திட்டங்களுக்கு தயாராவது தொடர்பிலேயே குழப்பமடைந்திருக்கலாம். அதனை விடுத்து நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்காக அல்ல, நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்திலே விளக்கமிரல் வைக்கப்பட்டால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதையும் இந்த விடயத்தில் எதிர்ப்புகள் இருக்கமாக இருந்தால் நாமல் ராஜபக்ச அடங்கலாக எதிர்க்கட்சியினரால் முன்னெடுக்கப்படும் எதிர்பார்ப்பாகவே இருக்கும். அதன்படி அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் இந்த விடயத்தில் ஜென்சி தலைமுறையினர் குழப்பமடையவில்லை. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்திருந்தால் அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கை தவறாகும். ஆனாலும் ஏதேனும் விடயத்தில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு நீதிமன்றம் ஊடாக வழக்கு விசாரணைகள் தொடர்வதில் தவறு இருப்பதாக தெரியவில்லை என்பதாக அவர் இவ்வாறு கூறுவதோடு அரசியல் எதிர்த்தரப்பாக இருப்பதன் காரணமாக ஏதேனும் முறையில் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதை அரசியல் பழிவாங்கலாக கூறலாம். ஆனால் ஏதேனும் காரணத்துக்காக அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக சட்ட ரீதியாக அரசாங்கத்துக்கு இருக்கும் பொறுப்பை சட்ட ரீதியான பொறுப்பை எங்களால் புரந்துள்ள முடியாது. எதிர்காலத்தில் நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் தீர்ப்பை பொறுத்தே அது எவ்வாறான செயற்பாடு என்று கூற முடியும் என்பதாக முன்னாள் அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் பிரதானமாக இந்த கைது குறித்து ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு கருத்து நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதே. அந்த வகையில் இப்போது முன்னாள் அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார இது சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை என்பதாக தன்னுடைய கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். இதே நேரத்தில் இது தொடர்பில் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்லம், பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மிஸ்புல் ஆகியோர் இது தொடர்பிலான கருத்துக்களை முன்வைத்திருக்க அது தொடர்பான கருத்துக்கள் குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம்.
1: பழிவாங்குவதற்கான ஒரு செயற்பாடுகளாக இருந்தால் அது உண்மையிலேயே அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. ஆகவே இதுவரையிலேயும் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாக நாங்கள் அறியல. ஆகவே அரசாங்கம் அது ஒரு நீதி நியாயத்தோடு சட்ட ஒழுங்கின் அடிப்படையில் யார் குற்றம் உழைச்சாலும் சரி அவங்கள விசாரிக்கிறது நடவடிக்கை எடுக்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை. அவரையும் ஏதோ குற்றச்சாட்டின் அடிப்படையிலாம் கை செய்யப்படும் நாங்கள் அறிகிறோம். இப்போ நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க, நீதிமன்றம் தீர்மானம் எடுக்கும். ஆகவே இப்பொழுது அரசியல் கைது என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு முறைப்பாட்டின் அடிப்படை தான் கை செய்யப்படுறீங்க. எதிர்கட்சிங்கிறதுக்காக நாங்கள் அரசாங்க பண்ணெடுக்க நடவடிக்கைகளை விமர்சிக்க முடியாது. என்ன விசாரத்தை கூட நான் குற்றமாக சொல்லலை. ஆக அந்த அடிப்படை தான் நாமல் ராஜபக்சேயும் கை செய்ய ஒரு குற்றச்சாட்டு.
2: இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் காண்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய அறிக்கை மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. ஏனென்றால் கடந்த காலங்களில் கிறிஸ் கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம் அல்லது ஏபஸ் கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம், அவருடைய காலத்தில் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஓரிரு தடவைகள் கைது செய்யப்பட்டார். அந்த கைது செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக எந்த ஒரு கட்சிகளும் கூட்டாக சேர்ந்து அறிக்கை விட வரவில்லை, அவரை பாதுகாக்க சொல்லவில்லை. ஏனென்றால் நிச்சயமாக அனைவருக்கும் தெரியும் அவர்களுக்கு இடையில் உடன்பாடு எந்த விதத்திலும் அந்த நாமராஜ பக்சக்கு தண்டனை வழங்கப்பட மாட்டார் என்று. இன்று அதே தலைவர்கள், அதே ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டது ஒரு அரசியல், இதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று கூறுகிறார். எனவே இவர்களுடைய இரட்டை வேடத்தை நாங்கள் நாளுக்கு நாளாக அம்பலப்படுத்தக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார், அவர்களுடைய குழு உயர்ந்த வகுப்பினரை சேர்ந்த மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அபாயம் வரும்போது அவர்கள் கூட்டாக இணைந்து அறிக்கை விடுகிறார்கள். மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அவர்கள் முன்னிற்பதை நாங்கள் காணவில்லை. இவர்கள் நாட்டையோ மக்களையோ பாதுகாக்க வந்த தலைவர்கள் அல்ல என்பதை இன்று நாடும் மக்களும் தெளிவாக விளங்கியுள்ளதை நாங்கள் காணக்கூடியதா.
0: அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. நாமலை பார்வையிட்ட மஹிந்த சிரந்தி ரோஹித உதய் என்பதாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்சவை நலம் விசாரிப்பதற்காக பெற்றோரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, சிரந்தி ராஜபக்ச, பிவித்ருஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்தா ஆகியோர் நேற்று சிறைச்சாலைக்கு சென்று நேரில் அவரை பார்வையிட்டிருக்கிறார்கள் என்பதான தகவல் வெளியாகிறது. அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கடந்த சனிக்கிழமை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று நாமலப்பியை சந்தித்திருக்கிறார். இதற்கிடையில் நேற்று ரோஹித் அபேகுணவர்தனையும் பியை சந்தித்திருக்கிறார் என்பதாக இன்றைய தினம் ஊடகங்கள் இவ்வாறு தகவல்களை வெளிப்படுத்துகிறது. இதனிடையே நாமலப்பிக்கு எதிர்வரும் சபை அமர்வுகளில் பங்கு பற்றுவதற்கான பொதுஜன பிரிவு நாள் பாராளுமன்றத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தினூடாக எழுத்துப்பூர்வமாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரின் பாராளுமன்ற அலுவலகத்தின் அதிகாரி ஒருவர் இதனை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அவரும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்டம் மற்றும் நடைமுறை உள்ள சம்பிரதாயங்களை கமையதற்கு தேவையான நடவடிக்கைகளை விடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இந்நிலையில் குறித்த கடிதம் தற்போது சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், நடைமுறையில் உள்ள சம்பிரதாயங்களை கமைய நாமல் ராஜபக்சே இன்று பாராளுமன்ற அமர்வில் பங்கு பெற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை நாமல் ராஜபக்சவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கிறது. சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான சேனக பல்லை தின்னு தெரிவிக்கும் போது, பாராளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்புக்காக தனியான சிறைச்சாலை அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். நாமல் ராஜபக்ச சிறைச்சாலைக்குள் மேலும் சில கைதிகளுடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இதேவேளை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்சவின் நலன் குறித்து விசாரிப்பதற்காக அவர் தந்தையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் சிறைச்சாலைக்கு வந்துள்ளதாகவும் ஆணையாளர் இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது முக்கியமான ஒரு தகவல். அதே நேரத்தில் பிரதானமாக நாமல் ராஜபக்ச வீட்டிலிருந்து உணவு பெற்றுக் கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதான கருத்தினையும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சேனக பல்லேவன இவ்வாறு குறிப்பிடுகிறார். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தரப்பினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய அவர் உணவை வீட்டிலிருந்து பெற்றுக் கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா நியாயாலய சேவாஸ் கொடுக்கல் வாங்கலும் போது இடம்பெற்ற மோசடி தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்சூழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையான போது கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்வரும் செப்டம்பர் 18 விளக்கமறியல் வைக்குமாறு குழு நீதவா நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டிருந்தது. அதுக்கமைய சந்தேகமான நாமல் ராஜபக்ச பொருள் மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதோ அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அறைக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நாளொன்றுக்கு அவரை சந்திப்பதற்கு மூவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. மேலும் அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதியும் அவர் தந்தைமான மஹிந்த ராஜபக்ச, தாயார் சிரந்தி ராஜபக்ச, பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்தன உள்ளிட்டோர் சிறைச்சாலைக்கு சென்று அவரை சந்தித்திருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான தகவல். இதுவே இந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அடுத்த இலக்கு சிரந்தி ராஜபக்சவா என்பதான செய்தியே தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. பாரகம் அபேக்ஷா புற்றுநோய் வைத்தியசாலைக்கு பெட்ஸ்கேன இயந்திரம் ஒன்றை கொள்முதல் செய்வதற்காக நிதி சேகரித்ததில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பாக இவ்வாறான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் முன்னாள் தலைவர் பிரதீப் காரிவசரம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு சட்டம் அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தேசிய சேமிப்பு வங்கியினுடைய முன்னாள் தலைவர் பிரதீப் காரிவசரம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு சட்டம் அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இவ்வாறு அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பிட்ட இயந்திரத்தை கொள்முதல் செய்வதற்காக உதவி கோரி விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியான சிரந்தி ராஜபக்சவின் சிறிலிய சவி அமைப்பினால் பேணப்பட்ட வங்கி கணக்கொன்றின் 1 million ரூபாய் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், அது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் சட்டம் அதிபர் இதன்போது அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகளில் வெளிப்பட்டுள்ள தகவலின்படி குறித்த உதவி கோரிக்கை சுக உதான எனும் திட்டத்தினூடாக விடுவிக்கப்பட்ட போதிலும் அந்த பணம் சிறிய சவி அமைப்பின் கணக்கிலேயே வைப்பு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பெட் ஸ்கேனர் இயந்திரம் ஒன்று சீனாவிலிருந்து நன்கொடையாக இலங்கைக்கு கிடைக்க உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலும் அவ்வாறானதொரு இயந்திரத்தை கொள்முதல் செய்வதாக கூறி தனியார் வங்கிகளிலிருந்து நிதியுதவியை சேகரிக்கப்பட்டுள்ளமையினால் இந்த சம்பவம் தொடர்பில் பலத்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. நன்கொடையாக கிடைக்கவிருந்த உபகரணம் ஒன்றை கொள்முதல் செய்வதாக கூறி இவ்வாறு நிதி சேகரித்தமையானது குற்றவியல் முறைகேடாக அமையக்கூடும் என விசாரணை பிரிவினர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பிரதீப் காரியவசரமும் வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டு ஒரு வாரத்துக்குள் அது தொடர்பான அறிக்கையை சட்டம் அதிபரிடம் சமர்ப்பிக்குமாறும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் குற்றப்பணி திணைக்களத்துக்கு மேலும் அறிவுறுத்தியுள்ளதாக ஊடகங்கள் இவ்வாறு செய்தி வெளிப்படுத்தியிருக்கின்றன என்பது முக்கியமான தகவலாக நாம் அவதானிக்கலாம். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அடுத்ததாக விதானத்தை செலுத்தப் போகிறோம். தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மேன்முறையீட்டை வாபஸ் பெற்ற யோசித்த என்பதாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக கொழும்பில் நீதிமன்றத்தில் சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதை தடுக்கும் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்சவினால் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு இவ்வாறு வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது பிரதானமான தகவலாக அமையப்பெறுகிறது. அந்த வகையில் குறித்த சம்பவம் தொடர்பில் எதிர்காலத்தில் மீண்டும் மேன்முறையீடு செய்ய வேண்டிய தேவை ஏற்படின் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தை மீண்டும் முன்வைப்பதற்கான உரிமையை பிரதிவாதி தரப்பு வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்கி மனுவை மீளப்பெறுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. சட்டம் அதிபரினால் தனக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டு தொடர்பான மேல்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி யோசித்த ராஜபக்சவினால் இந்த மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் வழக்கு அழைக்கப்பட்ட போதே மேன்முறையீடு திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. 2012 அக்டோபர் முதல் 2013 ஆகஸ்ட் வரையிலான காலப்பகுதியில் யோசித் ராஜபக்ச சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தை கொண்டு ரத்வலானை சிறிமல் உயன பகுதியில் 35.99 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்து, தேவிலையை மேற்கு கவுடான பகுதியில் 22.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்து உட்பட 73 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய 5 சொத்து மற்றும் உடைமைகளை கொள்வனவு செய்வதாக சட்டம் அதிபரால் யோசித்த மற்றும் அவரது பாட்டி டேசி ஃபாரஸ்டிக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்ததையும் அக்காலப்பகுதியில் அவருக்கு இவ்வாறான சொத்துக்களை கொள்வனம் செய்யும் அளவுக்கு சட்டபூர்வமான வருமானம் இருக்கவில்லை என்பதை முறைப்பாட்டாளர் நிலைப்பாடு. இந்த விசாரணைக்கு அமைவாக குற்றப்பணி திணைக்களத்தால் 2025 ஜனவரி 25ஆம் தேதி வெளியத்தையில் வைத்து யோசித் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டதன் பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டது. குறித்த குற்றப்பத்திரிகையில் யோசித் ராஜபக்சுக்கு மேலதிகமாக அவரது பாட்டியின் சகோதரியான டேசி ஃபாரஸ்ட் விக்ரமசிங் என்பவரும் இரண்டாவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையினூடாக அவர் வழக்கு விசாரணை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை என உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லாமல் இருப்பதற்கு மேல்நீதிமன்றம் தீர்மானித்தது. அதன் பின்னர் சட்டம் அதிபர் குற்றப்பத்திரிகையை திருத்தி யோசித் ராஜபக்சுக்கு எதிராக மாத்திரம் வழக்கை முன்னெடுத்து செல்ல உத்தரவிட்டார். சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்ட ஆரம்ப வழக்கிலிருந்து இரண்டாவது பிரதிவாதி விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நபருக்கு எதிராக மாத்திரம் தனித்து சதித்திட்டம் தீட்டியமை என்ற குற்றச்சாட்டை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என பிரதிவாதி தரப்பு சுட்டிக்காட்டியிருந்தது. இருப்பினும் டேசி ஃபாரஸ்ட் நிரபராதியாக விடுவிக்கப்படவில்லை எனும் மருத்துவ காரணங்களால் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் மாத்திரமே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் யோசித் ராஜபக்சுக்கு எதிரான சதித்திட்டம் தீட்டியமை என்ற குற்றச்சாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் எவ்வித தடையும் இல்லை என கொழும்பு மேல்நீதிமன்றமும் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் பிரதிவாதியின் ஆட்சேபனைகளை நிராகரித்தன. அதற்கமைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை சவாலுக்குட்படுத்தி யோசித் ராஜபக்சினால் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மேன்முறையீடே நேற்றைய தினம் இவ்வாறு மீளப்பெறப்பட்டிருக்கிறது. இந்த சொத்து வழக்குக்கு மேலதிகமாக 2009 முதல் 2013 வரையிலான காலப்பகுதியில் ஈட்டிய முறை தொடர்பில் உறுதிப்படுத்த முடியாத 59 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை 3 தனியார் வங்கிகளின் நிலையான வைப்புகளில் வைப்பிலிட்டதன் மூலம் பண சுத்திகரிப்பில் இடப்பட்டதாக யோசித் ராஜபக்ச மற்றும் டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக மற்றொரு வழக்கும் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதோடு அந்த வழக்கின் முழுமையான வழக்கு விசாரணை எதிர்வரும் 28ஆம் தேதி இடம்பெற உள்ளவை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த தகவல்கள் இவ்வாறு வெளியாக இருக்கின்றன. எனவே முறையான கொடுக்கல் வாங்கல்களூடாக பரிமாற்றிக் கொள்ளப்பட்டிருக்கிற பணம் இவ்வாறு வந்திருக்கிறது என்பது தொடர்பில் இவ்வாறு விசாரணைகள் இடம்பெறுகிறது. எனவே முறையற்ற வகையில் எவ்வாறான கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றிருக்க கூடும் என்பதான கேள்விகளும் இதன் மூலம் எழுகின்றன என்பதையும் நாங்கள் தவிர்க்க முடியாது. எனவே ஒட்டுமொத்த குடும்பமும் இப்பொழுது வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதேநேரம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அக்டோபர் 5 குமார ஜெயக்குடிக்கு எதிரான வழக்கின் மேலதிக சாட்சி பதிவுகள் என்பதான ஒரு தகவலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே குமார ஜெயக்கொடி முன்னாள் அமைச்சருக்கு எதிரான விசாரணைகள் இவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். இது தொடர்பில் மேலதிகமாக சில செய்திகள் தரப்பட்டது குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்துகிறோம். இலங்கை உர நிறுவனத்தின் கொள்முதல் முகாமையாளராக பணியாற்றிய போது 2014 அந்த நிறுவனத்தில் களஞ்ச வளாகத்தில் அதாவது தார்வீதி காப்பட்டமைப்பதற்கான விடயத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சாதகமாக முடித்துக் கொடுத்து அரசாங்கத்துக்கு இழப்பை ஏற்படுத்திய குற்றஞ்சாட்டப்பட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தற்போதைய அரசாங்கத்தின் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணை அக்டோபர் 5 தேதிக்கு இவ்வாறு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவல் வெளியாகிறது. எனவே கொழும்பு மேல்நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரசந்த குடவல முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் குமார ஜெயக்கொடி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதன்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் நாயகம் அசித் அந்தோனியின் அறிவிப்படத்தில் சாட்சியம் அளித்த இலங்கை உரநிறுவனத்தின் முன்னாள் தலைவர் புத்திகருவான் மடிகேவா 2014 இலங்கை உரநிறுவனத்தின் ஊன்பிட்டிய களஞ்ச வளாக வீதிகளை தார் வீதிகளாக மாற்றுவதற்காக ஏலதாரர் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் கொள்முதல் செயல்முறை தொடங்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். அந்த நேரத்தில் பிரதிவாதியான குமார ஜெயக்குடி குறித்த நிறுவனத்தின் கொள்முதல் முகாமையாளராக பணியாற்றியதாக சாட்சி குறிப்பிட்டார். அதன்படி கொள்முதல் நடைமுறையை பின்பற்றி இந்த தார்வீதி அமைக்கும் பணிக்காக டிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் முன்பண உத்தரவாதத்தின் அடிப்படையில் அந்த நிறுவனத்துக்கு முன்பணமாக சில தொகைகள் வழங்கப்பட்டதாகவும் சாட்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கொள்முதல் பிரிவு மற்றும் நிதிப்பிரிவு ஆகியவை உரிய கொள்முதல் நடைமுறைகளை சரியாக பின்பற்றியுள்ளன என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை பரிசீலித்த பின்னரே தாம் அந்த செலுத்துகை ஒப்புதல் அளித்ததாக சாட்சி சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் தார்வீதி அமைக்கும் பணியை மேற்கொள்ளவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட சாட்சி அந்த பணிக்காக கொண்டுவரப்பட்ட கற்கள் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் தமது நிறுவன வளாகத்திலேயே விட்டுச் செல்லப்பட்டதாக குறிப்பிட்டார். அதன் பின்னர் குறித்த நிறுவனம் வழங்கிய முற்பன உத்தரவாதத்தின் கீழ் 22,14,921 ரூபாய் மட்டுமே மீளப்பெற நடவடிக்கை எடுப்பட்டதாக சாட்சி கூறினார். அதனைத் தொடர்ந்து தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் சட்ட அதிகாரி ஒருவரும் சாட்சியம் அளித்தார். பின்னர் இந்த வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை அக்டோபர் 5 தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2014 இலங்கை ஒரு நிறுவனத்தின் கொள்முதல் முகாமையாளராக பணியாற்றிய போது அந்த நிறுவனத்தின் களஞ்ச வளாகத்தில் தார்வீதி அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சாதகமாக முடித்துக் கொடுத்தது அரசாங்கத்திற்கு அவர் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டாக இவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கலாம். எனவே ஒப்பந்ததாரரை தெரிவு செய்வதற்கான செயல்முறை ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதிவாதியான குமார ஜெயக்குடி கொள்முதல் முகாமையாளராக பணியாற்றினார். அதற்கமைய கொள்முதல் செயல்முறையை பின்பற்றி இந்த காப்பற்றிடும் பணியை மேற்கொள்வதற்காக டிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டதோடும் அந்த நிறுவனத்துக்கு முன்பணமாக ஒரு தொகை பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. 88,59,708 ரூபாய் இவ்வாறு செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கொள்முதல் பிரிவு மற்றும் நிதிப்பிரிவு என்பன குறித்த கொள்முதல் செயல்முறைகளை சரிவர பின்பற்றியுள்ளனதாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை பரிசீலித்த பின்னரே அந்த பணத்தை செலுத்துவதற்கு அனுமதி வழங்கியது என்று அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே கொள்முதல் செய்யப்பட்ட தார் கற்கள் என்பன அலுவலக வளாகத்திலே இருந்தன. இருந்த போதிலும் மீளப்பெறப்பட்ட பணமாக 22 லட்சமே இருந்திருக்கிறது என்பது இங்கு முன்வைக்கப்படுகிற கருத்தாக அமைகிறது. நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கருத்து. எனவே இந்த வழக்கு அக்டோபருக்கு இப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மற்றொரு செய்தி குறித்தும் பார்க்கலாம். இந்த தகவல் அமைச்சர் விஜித் ஹீரத் தெரிவித்திருக்கிற கருத்தாக அமைந்திருக்கிறது. 3 லட்சம் ரூபாவுக்காக ஒரு முன்னாள் அமைச்சருக்கு 7 வருட சிறை கிடைத்திருப்பதை மறக்க வேண்டாம் என்பதாக அவர் இவ்வாறு கூறுகிறார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் ஒருவருக்கு 3,30,000 ரூபாவுக்காக 7 வருடங்கள் சிறைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவ்வாறான மோசடிகளில் யாரும் சிக்கிக் கொள்ளாமல் தங்களின் தொழிலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிரேஷ்ட ஊழியர்கள் பிழையான ஆலோசனைகளை வழங்கினால் அதனை நிராகரிக்கும் உரிமை அனைவருக்கும் இருக்கிறது என விவகாரம் மற்றும் வெளிநாட்டு விலை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹீரத் இவ்வாறு தெரிவிக்கிறார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு தெரிவாகியுள்ள புதிய உத்தியோகத்தர்களை நியமனம் வழங்கும் நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்றது. பொருளாதார ரீதியில் வங்குரோத்தடைந்திருந்த எமது நாட்டை கடந்த 2 வருட காலத்தில் நிமிர்த்தி வைக்க நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். 2025 நாங்கள் பாரியளவில் வருமானத்தை பெற்றுக் கொண்டோம். அதில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஊடாக 8.2 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்தது. வெளிநாடுகளில் தொழில் புரிபவர்கள் அனுப்பும் அந்நிய செலாவணி மூலதனம் மட்டுமே நாட்டின் பொருளாதாரம் பலமடைந்து வருகிறது. புதிய முறைமையில் தொழில் நியமனம் பெற்றவர்கள் சிந்தித்து பணியாற்ற வேண்டும். பிழையான முன்மாதிரிகளை பின்பற்ற வேண்டாம். இங்கு பணியாற்றும் சிரேஷ்ட ஊழியர்கள் பிழையான ஆலோசனைகளை வழங்கினால் அதனை தைரியமாக நிராகரிக்கும் உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அவர்களின் நல்ல ஆலோசனைகளை மாத்திரம் பின்பற்றுங்கள். தவறான வழியில் செயற்பட்டு தன்னனை பெறும் நிலைக்கு ஆளாக வேண்டாம். ஏனெனில் கடந்த காலங்களில் அமைச்சு பொறுப்பு வகித்த அமைச்சர்களுக்கு 3,30,000 ரூபாய்க்கு 7 வருடங்கள் சிறைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. தற்போது சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவ்வாறான மோசமான வரலாறு மீண்டும் எங்களுக்கு தேவையில்லை என்பதாக அமைச்சர் விஜித் ஹீரத் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகளோடு நாம் மீண்டும் இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் பிரபு எம்பி தெரிவித்திருக்கிற கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையில் மட்டக்களப்பிலும் சிக்கப்போகும் முன்னாள் எம்பிக்கள் என்பதாக அவர் கருத்தினை முன்வைத்திருக்கிறார். இந்நாள் முன்னாள் எம்பிக்கள் என்பதாக செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த இந்நாள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மீது விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற. சட்டத்துக்கு மதிப்பளித்து அனைவரும் செயற்பட வேண்டும் என்பதோடு விசாரணையின் முடிவில் எட்டப்படும் தீர்மானங்கள் எவ்வித தலையீடுமின்றி நடைமுறைப்படுத்தப்படும். சட்டாட்சியை நடைமுறைப்படுத்தும் ஒரு அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். எனவே ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தவர்கள், ஆளுநராக இருந்தவர்கள், இப்போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அதே சட்டம் பாயும். நாமல் ராஜபக்சே தற்போது சிறையில் உள்ள நிலையில் சமூகத்தில் பலவிதமான கருத்துக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே கடந்த காலத்தில் எதிர்க்கட்சி ஆளும் கட்சியாக இருந்த காலத்தில் ராஜபக்சே குடும்பத்தினரை திருடர்கள் என பகிரங்கமாக விமர்சித்திருந்தார். இவ்வாறு ராஜபக்சே திருடர்கள் என்று சொன்ன ரணில் கடந்த காலத்தில் அவளும் சேர்ந்து ஆட்சி பீடம் ஏறியுள்ளதுடன் இன்று அந்த திருடர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார். ஆகவே இந்த திருட்டு கும்பலான மஹிந்த ராஜபக்சே தலைவராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றிருப்பதாக இவ்வாறு முன்னாள் எம்பிக்கள் இந்நாள் எம்பிக்கள் கைது செய்யப்பட இருப்பதாகவும் பிரபு எம்பி கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். அம்பிட்டிய தீரர் கைது என்பதான தகவல் இவ்வாறு வெளியாகிறது. மட்டக்களப்பு புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கங்கள் பணியக அலுவலகத்துக்குள் நுழைந்து கடமைக்கு இடையூறு விளைவித்தல் மற்றும் நீதிமன்ற பிடியாணை தொடர்பாக கைது செய்யப்பட்ட மங்களாராமி விகாராயின் விகாராதிபதி அம்பட்டி சுமரத்ன தேரரை இன்று செவ்வாய்க்கிழமை வரை விளக்கம் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கங்கள் பணியக அலுவலகத்துக்குள் நுழைந்து அங்குள்ள அரசு ஊழியர்களின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட அரசு அதிகாரிகளால் மட்டக்களப்பு தலைமைக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த குறித்த வாக்குமூலம் வழங்க போலீஸ் நிலையத்திற்கு சம்பவ தினமான நேற்று அம்பிட்டிய சுமரத்தினர் சென்ற நிலையில் அவரை மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் ஒய் விஜயராஜா தலைமையிலான போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதில் கைது செய்யப்பட்ட தேரருக்கு எதிராக அரசு அதிகாரிகளின் கடமைக்கிடையூறு விளைவித்தமை மற்றும் ஏற்கனவே நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததை அடுத்து நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இருபிடி வராந்தில் கைது செய்யப்பட்ட அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். குறித்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட நீதிவான் நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட வழக்குக்கு 100,000 ரூபாய் இருவர் கொண்ட சரீரப்பணியில் விடுவித்ததோடு சுரங்கப் பணியகத்தில் அரசு அதிகாரிகளுக்கு கடமையை செய்யாத இடையூறு விளைவித்த சம்பவத்தில் இன்று வரை விளக்கம் நடவடிக்குமாறு நீதவான் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதான தகவலும் முக்கியமானதாக அமைகிறது. எனவே அம்பிட்டிய சுமரரத்ன தேரருடைய கைது இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது. இதனால் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். மெரின் டிரைவ் தேவிலை வரையிலான சட்டவிரோத ஹோட்டல்களை அகற்ற காலக்கெடு விதிக்கப்பட்டிருப்பதான தகவல்கள். சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய பகுதிகளான பம்பலப்பிட்டியிலிருந்து தேவிலை வரையான கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் ஹோட்டல் மற்றும் விடுதிகள் அனைத்தையும் அப்புறப்படுத்துமாறு கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள்ளங்கள் முகாமைத்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அரசாங்க அதிகாரிகளின் தலைமையுடன் போலி ஆவணங்களை தயாரித்து தன்னிச்சையாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களை இடித்தகற்றுவதற்கு திணைக்களம் இவ்வாறு தீர்மானித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் முதற்கட்டமாக பம்பலப்பிட்டி மெரன் டிரைவ் உள்ளிட்ட பல பகுதிகளில் 8 பேருக்கு சொந்தமான 19 சட்டவிரோத கட்டுமானங்களை உத்தியோகபூர்வமாக இடித்தகற்றுவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள்ளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் சிபி டேனி பிரதீப் குமாரவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவித்தல்களை செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த சட்டவிரோத கட்டுமானங்களை அங்கிருக்கும் அனைத்து பொருட்களையும் அகற்றிக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த திகதிக்கு முன்னர் இந்த கட்டிடங்களை அகற்ற தவறினால் எவ்வித முன்னறிவித்தலும் இன்றி திணைக்களத்தினால் இழித்து நீக்கப்படும் என்றும் அதனால் ஏற்படும் சேதங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பிக்காது என்றும் அவற்றின் உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பல கட்டிடங்களின் கீழ் இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட உள்ளதோடு அவற்றில் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களின் தலைவரான ஷிரான் பாசிக் என்பவரின் ஹோட்டலும் மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் அதற்கு பின்னரும் அந்த தரப்புடன் நெருக்கமாக செயல்பட்டு ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி ஒருவன் சட்டவிரோத ஹோட்டலும் அடங்கும். குறித்த ராணுவ தளபதியின் தரப்பிலிருந்து அந்த ஹோட்டலை இடித்து அகற்றுவது தொடர்பில் மேன்முறையீடு என்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் குறித்த கட்டிடங்களை கட்டுவதற்கு அனுமதி பெறப்பட்ட சில ஆவணங்களும் அந்த மேன்முறையீட்டுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் முதற்கட்டத்தின் கீழ் இடித்தகற்றப்பட வேண்டிய 19 கட்டுமானங்களுக்கு இடிக்கும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள போதிலும் அடுத்த கட்டத்தின் கீழ் இடித்தகற்றப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கு இதுவரை உத்தரவுகள் அனுப்பப்படவில்லை என இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. போலி திரைச்சான்று, போலி பெயரை பயன்படுத்தி குடிநீர் போத்தல்கள் விற்பனை, நிறுவனத்துக்கு அபராதம், 8,500 குடிநீர் போத்தல்களை அளிக்க உத்தரவு என்பதான செய்தியும் வெளியாகிறது. சீதாவக்கா விசாவல்லை பகுதியில் போலியான SLS 1,00,000 மற்றும் போலியான பெயரை பயன்படுத்தி குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த நிறுவனத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது.
தரநிர்ணய நிறுவனத்தின் தரச்சான்று அனுமதி பத்திரத்தை பெறாமல் போலியான SLS தரச்சான்று இலச்சினை அச்சிட்டு சுகாதார அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட லங்கா பிரிமியம் என்ற பெயருக்கு பதிலாக நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் வகையில் வேறு பெயரை பயன்படுத்தி குளிரின் போத்தல்களை உற்பத்தி செய்து விநியோகித்தமை தொடர்பில் சீதாவ காவிசாவில் அப்பகுதியில் அமைந்துள்ள நிறுவனத்துக்கும் அதன் பணிப்பாளருக்கும் எதிராக நுகர்வோர் அலுவலக அதிகார சபையில் அவிசாவிலே நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. நுகர்வோர் அலுவலக அதிகார சபையின் அதிகாரிகள் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது 19 லிட்டர், 5 லிட்டர், 1500 மில்லி லிட்டர், 1000 மில்லி லிட்டர் மற்றும் 5000 மில்லி லிட்டர் அளவுகளில் போலியான லேபிள்கள் பொருத்தப்பட்ட பெருந்தொகையான குடிநீர் போத்தல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான வழக்கு விசாவளி நீதவான நீதிமன்றத்தில் கடந்த 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள். இதனையடுத்து நிறுவனத்துக்கும் அதன் பணிப்பாளருக்கும் 40,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் வழக்கு பொருட்களாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட குடிநீர் போத்தல்கள் அடங்கிய முழு தொகுதியும் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டார். அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய குறித்த குடிநீர் போத்தல்கள் நீதிமன்ற வளாகத்திலே அளிக்கப்பட்டன என்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. எனவே 40,000 ரூபாய் அபராதம் என்றால் இத்தனை போத்தல்கள் இவர்கள் விற்பனை செய்திருப்பார்கள் என்பதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டியதே. அந்த விற்பனையின் மூலம் ஏதேனும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டால் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளும் மக்களுக்கு கடும் விளைவுகள் ஏற்படும். எனவே வீட்டிலிருந்து செல்லும் போதே தண்ணீர் போத்தல்கள் எடுத்துச் செல்வது மக்களுக்கு பாதுகாப்பானது. இதனிடம் மற்றொரு தகவலை பார்க்கலாம். தித்வா புயலை எதிர்கொள்வதற்காக முன்னாயத்தத்துடன் இருக்கவில்லை போலீஸ் முன்னாள் எம்பிக்களிடம் விளக்கம் கோரிய விசேட குழு என்பதாக இந்த செய்தி அமைகிறது. தித்வா புயலை எதிர்கொள்வதற்காக முன்னாயத்தத்துடன் இருக்கவில்லை என்பது தொடர்பில் முழுமையாக ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பான முன்மொழிவுகளை விதப்புரைகளையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்குமான பாராளுமன்ற விசேட குழு அனர்த்தம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அது தொடர்பில் தலையிட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போலீசின் உயர் அதிகாரிடம் அண்மையில் விடயங்கள் கேட்டறியப்பட்டிருந்தது. குறித்த குழு அமைச்சர் வைத்து நலிந்து ஜெயதீச தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய போது இதுகுறித்து கவனம் செலுத்தப்பட்டதற்கமைய டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் கடுமையாற்ற சிறிய போலீஸ் அத்தியட்சர் மற்றும் போலீஸ் அத்தியட்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு ஒன்று இக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. அத்துடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் பி திசவும் குழுவால் அழைக்கப்பட்டிருந்தார். டிட்வா சூறாவளி ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் விரிவான தகவல்களை பெற்றுக் கொள்ள நோக்கில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்த கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர்களான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் என்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்திவாறு தரப்படுகிறது. யாழ் தேசிய வனத்தை தற்காலிகமாக மூட தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நிலவும் கடுமையான வெப்பநிலை காரணமாக விலங்குகள் மற்றும் வனவிலங்கு அதிகாரிகளுக்கு ஏற்படும் வெப்ப அழுத்தத்தை கருத்தில் கொண்டு யாழ் தேசிய வனத்தின் 1 மற்றும் 2ஆம் வலயங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்படுகிறது. குறித்த 2 வலயங்களையும் எதிர்வரும் 14ஆம் தேதி மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் மேல்நிக பணிப்பாளர் நாயகம் மஞ்சுள் அமரரத்ன தெரிவித்திருக்கிறார். நிலவும் கடுமையான வெப்பமான வானிலை காரணமாக விலங்குகளுக்கு நீர் பற்றாக்குறை மற்றும் வெப்ப கடுமையாக பாதித்துள்ளது. மேலும் அதிக அளவிலான சுற்றுலா ஜீப் வண்டிகள் வனத்துக்குள் பயணிப்பதால் தற்போதைய சூழ்நிலையில் வனவிலங்கு அதிகாரிகள் தமது கடமைகளை முறெடுப்பதில் அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இலங்கையின் வறண்ட வலயத்தைச் சேர்ந்த யாழ் 1 மற்றும் 2 மட்டுமன்றி மன்னார் மற்றும் வில்பத்து தேசிய வனங்களை அண்டிய பகுதியில் நிலவும் நிலைமை தொடர்பிலும் அதிகாரிகள் அவதானத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள். தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் குறித்த வனங்களை மூடுவதற்கோ அல்லது விலங்குகள் மற்றும் அதிகாரிகளுக்கு வெப்ப அழுத்தமின்றி செயல்படுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கோ நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவலை இவ்வாறு நாங்கள் அவதானிக்கலாம். ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் பிரதிநிதி சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசுக்கும் ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் இலங்கை பிரதிநிதி புன்சோ வங்கஜெல்லிக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று அண்மையில் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பெண்கள் மற்றும் சிறுமிகளின் உரிமைகளை பாதுகாத்தல், பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் மற்றும் பெண்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இரு தரப்பினரும் இங்கே கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் மாதவிடாய் சுகாதாரம், பாலின அடிப்படையிலான வன்முறைகள் மற்றும் பாகுபாடுகளை ஒழித்தல், தொழிலாளர் படையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரித்தல் மற்றும் பாலின சமத்துவத்துக்கு பதிலளிக்கும் வகையிலான கொள்கை வகுப்பை உறுதி செய்தல் தொடர்பாகவும் இங்கு கருத்துக்கள் இவ்வாறு பரிமாற்றிக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதனிடம் இன்னும் பிரதானமான செய்தி இவ்வாறு வெளியாகிறது. இது வீரகேசரி பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிற தகவலாக நாங்கள் அவதானிக்கலாம். இன்று இலங்கை வருகிறார் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங். இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த திட்டம் என்பதாக இந்த செய்தியை இவ்வாறு அமையப்படுகிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் புத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று செவ்வாய்க்கிழமை இலங்கை வரவிருக்கிறார். இந்நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு மற்றும் கடல்சார் கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த விஜயம் இவ்வாறு அமையிருக்கிறதே.
நாளை மறுதினம் வியாழக்கிழமை வரை திட்டமிடப்பட்டுள்ள இந்த விஜயத்தின் போது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கை உயர்மட்ட தலைவருடன் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதோடு கொழும்பிலுள்ள இந்திய சமூகத்தினருடன் கலந்துரையாடவிருக்கிறார். இந்திய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளை கொண்ட உயர்நிலைமன்ற குழு ஒன்றும் இந்த விஜயத்தில் பங்கேற்கிறது. இந்தியாவும் இலங்கையும் நீண்டகால நாகரிக தொடர்பையும் பிராந்திய பாதுகாப்பு பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் மக்கள் தொடர்புகளை அடிப்படையாக கொண்ட பன்முக கூட்டாண்மையையும் பகிர்ந்து கொள்கின்றன. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் போதும் 2025 ஆண்டு ஏற்பட்ட தித்வா புயல் பாதிப்பின் போதும் இந்தியா உடனடியாக முன்வந்து வழங்கிய உதவிகள் இருதரப்புறவை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிக்கிறது. இந்தியாவின் அயல்நாட்டுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் பிராந்திய வளர்ச்சி சார்ந்த மகாசாகர தொலைநோக்கு பார்வைக்கு அமைவாக இந்த விஜயம் இவ்வாறு அமையிருக்கிறது என்பதையும் நாங்கள் அவதானிக்கத்தக்க மற்றும் ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கலாம். இதனிடம் மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஜகார்த்தாவுக்கான சேவைகளை ரத்து செய்த ஸ்ரீலங்கன் என்பதான செய்தியும் வீரகேசரி பதிலில் இவ்வாறு வெளியாகிறது. இந்தோனேஷியாவின் அனாக்கிராம கிராவ் எரிமலிருந்து வெளிப்படும் அபாயகரமான சாம்பல் மேகங்கள் காரணமாக கொழும்புக்கும் ஜகார்த்தாவுக்கும் இடையிலான நேற்று அனைத்து விமான சேவைகளையும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ரத்து செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய கொழும்பிலிருந்து ஜகார்த்தா செல்லும் UL 364 மற்றும் ஜகார்த்தாவிலிருந்து கொழும்பு திரும்பும் UL 365 ஆகிய வழக்கமான விமான சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டன. எரிமலையிலிருந்து வெளிப்பட்ட சாம்பல் மற்றும் சிலிக்கா துகள்கள் அப்பகுதியில் வான்வெளியில் பரவியுள்ளதால் விமான எஞ்சின்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜகார்த்தாவின் சுகர் ரோட்டா சர்வதேச விமான நிலையம் உட்பட பல விமான நிலையங்களின் செயற்பாடுகளை இந்தோனேஷிய விமான போக்குவரத்து அதிகாரிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கிறார்கள். மேலும் இலங்கையின் நோக்கிய பாதிக்கப்பட்ட மேற்கு வான்வழிப்பாதை வழியிலான விமான பயணங்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவிக்கிறது. இதன் காரணமாக நேற்றிரவு ஆஸ்திரேலியாவின் சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த இரு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் பாதிக்கப்பட்ட வான்வழியை தவிர்ப்பதற்காக மாற்றுப்பாதைகளை திருப்பிவிடப்பட்டிருந்ததைத் தொடர்ந்து இந்த ரத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பிடத்தக்கது என்பதையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கூடியதாக இருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. கிராம பாடசாலைகளுக்குள்ளும் போதை மாத்திரைகள் ஆதிக்கம் என்பதான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. கொழும்பு நகரில் உள்ள பாடசாலைகள் மட்டுமன்றி கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகளுக்குள்ளும் போதை மாத்திரைகளின் ஆதிக்கம் நுழைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். குற்றச்சாட்டுகள் தொடர்புடைய சுமார் 40,000 கைதிகள் தற்போது சிறைச்சாலைகளில் இருக்கிறார்கள். தற்போது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளில் சுமார் 70% பேர் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். கொழும்பு நகரில் உள்ள பாடசாலைகள் மட்டுமின்றி கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் போதை மாத்திரைகள் ஆதிக்கம் விரிவடைந்திருக்கிறது. எனவே பாடசாலைகளில் போதைப் பொருள் பரவதை தடுப்பதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் 3 புயல்கள் 7 தாளமுக்கங்கள் 14 திகதிக்கு பின் வடக்கு கிழக்கில் மழை பேராசிரியர் பிரதீப ராஜா தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமைகிறது. எனவே காலநிலையின் தாக்கம் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து மக்களாலும் இப்பொழுது உணரப்படுகிற ஒரு சூழலில் இது தொடர்பான மற்றொரு செய்தி இவ்வாறு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் 3 புயல்களுடன் கூடிய 7 தாளமுக்கங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இம்முறையும் அக்டோபர் மாதத்தின் பிற்பகுதியிலும் நவம்பர் மாதத்தின் நடு மற்றும் இறுதிப்பகுதியிலும் டிசம்பர் மாதத்தின் முற்பகுதியிலும் வெள்ள அனர்த்தங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்வரும் 14 தேதிக்கு பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களின் பல பகுதிகளுக்கும் வெப்ப சலனமாலை செறிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதியும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகபத்து பிரதீப் ராஜா இவ்வாறு தெரிவிக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் வெப்ப சலனம் மழையோடு ஒரு தாளமுக்கமும் மழையை தரும் வாய்ப்புள்ளது. ஆனால் அக்டோபர் மாதத்தின் பிற்பகுதியிலும் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலும் கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அதற்கு ஏற்ற வகையில் விவசாயிகள் காலப்போக நிச்சயிகை காலத்தை தீர்மானிக்கலாம். விவசாயி மற்றும் கமல திணைக்களத்தின் இது தொடர்பாக விவசாயிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும். இந்த வருடத்தின் 2 இடைப்பருவ மழை அக்டோபர் 14 தொடக்கம் 19 தேதிக்கிடையில் ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இடைப்பருவ மழை என்பது மாறி மழை. உண்மையில் தற்போது 2 இடைப்பருவம் செயற்பாட்டில் இல்லை. கடந்த காலங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் காலப்போக நிச்சயிகை தீர்மானித்த பிரதான காரணி இந்த அக்டோபர் மாதம் மழையே. ஆனால் இம்முறை எல்லினோவின் காரணமாக அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் தாளமுக்கு அல்லது புயல்களின் செயற்பாட்டினால் சராசரியை விட அதிக மழை குறைந்த மழை நாட்களில் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் வடக்கு கிழக்கு மத்திய மற்றும் உவா மாநிலங்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளினால் இந்த வருடமும் பாதிக்கப்படும்.
குறிப்பிட்டபடி இம்முறை அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மூன்று புயல்களுடன் கூடிய எழுத்த ஆழமுக்கங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆகவே இம்முறையும் அக்டோபர் மாதத்தின் பிற்பகுதியிலும் நவம்பர் மாதத்தின் நடு மற்றும் இறுதிப்பகுதியிலும் டிசம்பர் மாதத்தின் முற்பகுதியிலும் வெள்ள அழுத்தங்களுக்கான வாய்ப்புண்டு. இவை அனைத்தும் பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் ஒன்று அல்லது இரண்டு சந்தர்ப்பங்களில் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, உ மற்றும் மத்திய மாநிலங்களிலும் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. மிக குறிப்பாக கூறுவதானால் நவம்பர் மாதம் 10 தேதி முதல் டிசம்பர் மாதம் 5 தேதி வரையான காலப்பகுதியில் தாழமுகங்கள் குறைந்து அதாவது 3 அல்லது புயல்கள் குறைந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே எல்நினோ தாக்கத்தினால் கடும் வறட்சி 100,000 மேற்பட்டோர் இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதான தகவலையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பு, அம்பாறை, மொன்றாகலை, பதுளை, புலனர்வை, நன்றாதபுரம், ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் 35 பிரதேச இலக்கு பிரிவுகளில் இதன் தாக்கம் அதிகமாக உள்ளதாக நடத்தும் முகாமைத்துறையும் குறிப்பிடுகிறது. குறித்த மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்டு நீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கும் 34,608 குடும்பங்களைச் சேர்ந்த 113,354 பேருக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் 8 பிரதேச இலக்கு பிரிவுகளில் உள்ள 11,142 குடும்பங்களுக்கும் அம்பாறை மாவட்டத்தின் 3 பிரதேச இலக்கு பிரிவுகளிலும் 3,964 குடும்பங்களுக்கும் அனுராதபுரம் மாவட்டத்தில் 1 பிரதேச பிரிவில் 30 குடும்பங்களுக்கும் பதுளை மாவட்டத்தில் 10 பிரதேச இலக்கு பிரிவுகளில் 5,435 குடும்பங்களுக்கும் மொடராகலை மாவட்டத்தில் 8 பிரதேச இலக்கு பிரிவுகளில் 12,732 குடும்பங்களுக்கும் புலனறிவு மாவட்டத்தில் 3 பிரதேச இலக்கு பிரிவுகளில் 1,688 குடும்பங்கள் மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தில் 2 பிரதேச இலக்கு பிரிவுகளில் 348 குடும்பங்களுக்கும் குடிநீரை விநியோகிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துறையும் மேலும் இவ்வாறு தெரிவித்திருப்பதும் முக்கியமான விடயம். இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அதற்கு முன்பு சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: வரவு உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். நாட்டின் பிரதான நீர்த்தேக்கங்களில் 47.3% நீர் இருப்பும் நீர்ப்பாசன திணைக்களம் என்பதாக இந்த தகவல் அமையப்படுகிறது. நாட்டின் பிரதான நீர்த்தேக்கங்களின் தற்போதைய நீர்க்கொள்ளளவு மற்றும் எதிர்வரும் பெரும்போக விவசாய நடவடிக்கைகளுக்கான திட்டமிடல்கள் குறித்து நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் மேலாண்மை பணிப்பாளர் பொறியாளர் HHVSD ஹேரத் முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். தற்போது நாட்டின் பிரதான நீர்த்தேக்கங்களில் மொத்த நீர்க்கொள்ளளவு 47.3% பதிவாகியுள்ளதோடு நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் இயங்கும் பிரதான நீர்த்தேக்கங்களில் 34.4% நீர் கையிருப்பில் உள்ளதாகவும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவல் இவ்வாறு வெளியாகிறது. இது தினமின பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற செய்தி. பாஸ்லலித் அங்குல்ல வியாபாரிக்கன் விசி கெகன் கப்பங்கராங் சுசான பூமியை வலது மூகினி அவித் குடகணி என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. பாஸ்லலித் 21 அங்குல்லையில் வியாபாரிகள் 21 பேரிடம் கப்பம் பெற்றுக் கொண்டதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரும் அதனை ஒத்துக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் காட்டிய இடத்தில் ஆயுதங்களும் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதான செய்தி தரப்படுகிறது. அங்குள்ள பகுதியில் உள்ள மயானம் ஒன்றில் தடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த T-56 துப்பாக்கி, ரிப்பீட்டர் துப்பாக்கி மற்றும் கைத்துப்பாக்கி ஆகியவை மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் தெரிவிக்கிறது. துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்புடைய அளித்து கண்டங்கரை என்று அழைக்கப்படும் பஸ்லலித்தின் போருடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த ஆயுதங்கள் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் இவ்வாறு அவதானிக்கலாம். அந்த வகையில் குறித்த தவறின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது மயானத்தில் இலத்தடியில் ரகசியமாக அமைக்கப்பட்டிருந்த மறைவிடத்திலிருந்து இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பிலும் அவை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவையா என்பது குறித்தும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் 21 பேரிடம் அவர் கப்பமும் பெற்றிருக்கிறார் என்பதும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இதனால் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். 5ஆம் தர புலம்பரிசல் பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு விண்ணப்ப ஏற்பு நடவடிக்கைகள் ஆரம்பம் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு என்பதான செய்தியும் தரப்படுகிறது. 5ஆம் தர புலம்பரிசல் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் கூறுகிறது. தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் டேனிகே தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் முதல் இம்மாதம் 21ஆம் தேதி வரை மேற்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்பதோடு இது முழுமையாக ஆன்லைன் முறையின் ஊடாக மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது விடைத்தாள் மதிப்பீடு விண்ணப்ப ஏற்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இவ்வாறு பரீட்சைகள் திணைக்களம் கூறியிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். தாய்லாந்து நாட்டுக்கு விசா இன்றி செல்வதற்கு இலங்கை பிரஜைகளுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த வசதியை ரத்து செய்ய தாய்லாந்து தூதரகம் தீர்மானிக்கிறதுபடி இதுவரை 15ஆம் தேதிக்கு பின்னர் தாய்லாந்துக்கு செல்லும் அனைத்து இலங்கை பிரஜைகளும் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் கட்டாயமாக விசா பெற்றிருக்க வேண்டும் எனவும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான தகவல். இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து பார்க்கலாம். அமைச்சர் விஜய் தேரர் தெரிவித்த கருத்து நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துபவர்கள் வெளிநாட்டில் வாழ்கின்ற இளைஞர்களே என்பதாக அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அவரது கருத்தினை முடித்து கடந்த 2 ஆண்டுகளில் நாடு மீண்டும் வெளிச்சு வர தொடங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் குறிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையின் மூலம் கடந்த ஆண்டில் இலங்கைக்கு 8.2 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானமாக கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். சுற்றுலாத்துறை போன்ற வெளிநாட்டு வேட்பாளர் விடுபட்டுள்ளவர்கள் அனுப்பும் அந்நிய செலாவணியை நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்ல பெரிதும் உதவுகிறது என்பதும் அமைச்சருடைய கருத்தாக அமைகிறது. இதே நேரம் மற்றொரு பிரதான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இன்றைய தினம் டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் இது தொடர்பான தகவல்கள் தரப்படுகின்றன. தமிழன் பத்திரிகையில் தகவல் மாற்றத்துக்கான வேகம் இலங்கையில் இல்லை, ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அதிருப்தி செய்ய வேண்டிய விடயங்களும் சுட்டிக்காட்டி என்பதாக இவ்வாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ராணுவ ஆக்கிரமிப்புள்ள நிலங்களை விடுவித்தல், பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தடுப்பில் உள்ள நீண்டகால கைதிகளை விடுவித்தல் மற்றும் OMPயின் சுயாதீனத்தை பலப்படுத்துதல் என்பதான விடயம் ஒவ்வொரு உள்ளூராட்சியையும் மாவட்டம் மற்றும் மாகாணத்துக்கும் அரசியல் மற்றும் நிர்வாக அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுதல், பயங்கரவாத அச்சுறுத்தலை நீக்குவதோடு அதற்கு பதிலாக கொண்டுவரப்படும் எந்தவொரு சட்டமும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு அமைவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும், மனித உரிமை மீறல்களில் ஏற்பட்டதாக நம்ப தகுந்த குற்றச்சாட்டுகளோட நபர்களை அரசாங்கம் பாதுகாப்புத்துறை அல்லது ராஜதந்திர சேவைகளின் உயர் பதவிகளுக்கு நியமிப்பதை தவிர்க்க வேண்டும், சுயாதீனமாக பொது குற்றத்துடன் அலுவலகம் விரிவாக உருவாக்குதல், கடந்த தசாப்தங்களில் இழைக்கப்பட்ட மனிதரும் விரல்களை விசாரிக்க ஒரு விசேட நீதித்துறை பொறுமுறையை உருவாக்குவது குறித்து பரிசீலித்தல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உட்பட அனைத்து மனிதரும் விரல்களின் விசாரணைகளை விரைவுபடுத்தல், மலையக தமிழ் சமூகத்திற்கு சமமான மறுசரிப்பு, காணி மற்றும் வீட்டு உரிமைகளை உறுதி செய்தல், சிவில் சமூக பிரதிகள், மனிதரிமை பாதுகாவலர்கள் மற்றும் உலகங்கள் மீதான அனைத்து வகையான கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தல்கள் உடனடியாக நிறுத்துமாறு உளவுத்துறையினருக்கு அறிவுறுத்தல் என்பது போன்ற முக்கியமான விடயங்கள் இவ்வாறு சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அரசாங்கம் சீர்திருத்தத்திற்குள்ளான வாக்குறுதிகளின் ஆட்சிக்கு வந்த போதிலும் மாற்றத்துக்கான வேகம் இன்னும் சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களாக மாறவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை அச்சுறுத்தல் மற்றும் ஆழமாக வேறுன்றிய தன்னணியற்ற தன்மையாகவே உள்நாட்டு நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையை சிறுகுலைக்கின்றன என்று இவ்வாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர் சாணிகர் வாக்கற்றுக் குறிப்பிட்டிருப்பதான தகவல்கள் தரப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd கூட்டத்தொடர் ஜெனிவாவில் நேற்று ஆரம்பியது. இதன்போதே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் சாணிகர் வாக்கற்றுக்கு விசேட உரையுடன் நிகழ்த்தி இலங்கை தொடர்பில் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர் சாணிகரின் ஆண்டறிக்கை மற்றும் உயர் சாணி விளக்கம் மற்றும் பொதுச் செயலாளரின் அறிக்கைகள் இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பது முக்கியமான விடயமாக அமையப்பெற்றிருக்கிறது. எனவே இதில் இந்த விடயம் பிரதானமாக அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். 22rd அரசியலமைப்பு திருத்தம் ஆட்சேபனை மனுக்களை விசாரிக்காமல் விடுவதா? உயர்நீதிமன்றத்தில் இருவரை அடிப்படை மனித உரிமைகள் தாக்கல் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. அரசினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22rd திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாம் தாக்கல் செய்த மனுவை விசாரிக்காமை மூலம் தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி தேச அமைப்புகளின் ஒன்றியத்தின் அமைப்பாளர் துளாறு குணத்திலக்கம் மற்றும் ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரியான சாந்த ஜெயத்திலக்கம் ஆகியோரால் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசமைப்பின் 22rd திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக துளார குணத்திலக்கு என்பவரால் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டதாக மனுதாரர்கள் தெரிவிக்கிறார்கள். எனும் அந்த மனு விசாரணைக்காக திறந்த நீதிமன்றத்தில் அளிக்கப்படவில்லை என மனுதாரர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதன் மூலம் தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு மேலதிகமாக இந்த மனுவை விசாரித்து இறுதி தீர்ப்பை அறிவிக்கும் வரை அரசமைப்பின் 22rd திருத்த சட்டத்தின் மூலம் தொடர்பான உயர்நீதிமன்ற முடிவை சபாநாயகரை அறிவிப்பதை தடுக்க முடிக்கால உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்திடம் மேலும் இவ்வாறு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் என்பதான தகவலும் தரப்படுகிறது. இணையத்தில் தினமின பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம். பார்லிமென்ட்வாத சீட்டை எக்கல் சுனிதா தக்வா ரேஸ்வே என்பதான செய்தியும் தரப்படுகிறது. பாராளுமன்றம் இன்றிலிருந்து 11ஆம் தேதி வரை கூட இருக்கிறது. இத்துடன் நாம் சுயாதீன செய்தி பார்வை நிறைவு செல்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM 100.

0: வணக்கம் வசந்தா. நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஸ்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கின்ற உங்களை பாடல்களோடு அதேபோல தகவல்களோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட ஏராளமான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதே போல செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இனிமையான பாடல்கள் அடடடா காலையிலேயே நீங்கள் இடைக்கால பாடல்களை கேட்கும் போது எத்தனை இனிமை இல்லையா? ஆகிய நாள் முழுவதுமாக நீங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிக்க முடியும் என்பதையும் நான் அகமகிழ்வோடு சொல்லிக் கொள்கின்றேன். காலையிலேயே நிறைய சொந்தங்கள் வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க, நிறைய சொந்தங்கள் வீட்டில் வேலையில் ஆரம்பிச்சிருப்பீங்க, நிறைய சொந்தங்கள் வேலைக்கு போகணுமே அப்படின்னு எழும்பி இருப்பீங்க. உலகம் அதிகாலை சோமல் புரிக்கும், நீங்களும் சோமல் புரிங்க. ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே நீங்க ரேடியோ கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உற்சாகத்தான், நாங்க ஃப்ரீயா தரோம், சரிதானே? ஓகே. இப்படி இருக்கும்போது நேற்றைய நாளில் சீட்டில் கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3103வது சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 22, 48, 57, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 22, 48, 57, 58. நேற்றைய நாளில் 200,000 பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 74,61,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 7,58,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட் இழப்புக்கான கருநீல நிற அத கோட்டிபதி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிசயத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,989வது சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மீனராசி தெரிவா இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 11, 24, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீனராசி தெரிவா இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 11, 24, 62. 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 1,71,09,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 67,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட் இழப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் ஒத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,277வது சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 25, 38, 55, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 25, 38, 55, 74. சூப்பர் கேஷ் சீட் இழப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 1, 1, 8, 6, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் சூப்பர் கேஷ் சீட் இழப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்கள் 1, 1, 8, 6, 4. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 69,12,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,48,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளநீர நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள தொட்டிகள் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் தொட்டிகளினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நீட்டி நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 5,438வது சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 18, 63, 77, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 18, 63, 77, 80. லக்கி சான்ஸ் சீட் இழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 6, 0, 6, 9, 6. அந்த வெற்றி

0: இருக்கிறது. அடுத்த சீட் இழுப்புக்கான பச்சை நிற சனித ஆச்சரியப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப் எப்பூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 1011வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 7, 5, 6, 5, 9, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 7, 5, 6, 5, 9, 1. நேற்றைய நாளில் 38,18,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,94,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற சுப்பிரி தன சம்பத்தல தட்டிக்கிட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 485வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 6, 5, 9, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 6, 5, 9, 1. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 30 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,03,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக சீட்டுக்கான வெற்றி இலக்கங்களை நீங்கள் பெற்று வெற்றி கொள்ளுங்கள். அடுத்து ஜெயசம்பதம் மஞ்சள் நிற ஆச்சரியப்பட்டுள்ள திட்டங்கள் அவற்றை நீங்கள் கொள்முதல் செய்து கொள்ள முடியும். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகளை நாங்கள் அடுத்து பார்க்கலாம். 1107வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 5, 17, 27. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 5, 17, 27. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,71,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஊதான் நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப் எப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,453வது சீட்டிழப்பு வாரத்துக்கான கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 2, 21, 39, 41, சூப்பர் இலக்கம் 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 2, 21, 39, 41, சூப்பர் இலக்கம் 6. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,62,57,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கோடிபதி பரிசாக 35,80,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளம் சிவப்பு நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் எப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும்
4: நினைக்கிறேன்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
6: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற செவ்வாய் கிரகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் அப்படியே சங்கமித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல ஏராளமான தகவல்களும் இந்நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. சரி, நாங்கள் உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், நாங்கள் ஒரு கட்டிடம் கட்டுறோம், அந்த ஒரு கட்டிடம் எப்போதுமே உறுதியாக இருக்க வேணும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ்ல நீங்க பொருட்களை கொண்டு செய்யுங்க. ஜனதா ஸ்டீல்ஸ் ஒரு நம்பகரமான ஒரு நாமம். அதை நீங்க அங்க போனீங்கன்னா ஒரே கூறியின் கீழ் அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கடத்தொழில் சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள், அதே போல பெயிண்ட் வைகள், ஜிஐடி வைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ் சொந்தங்களே. நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுபதாச குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 419 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக ரிஷபம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 17, 32, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 17, 32, 57. சிறப்பு இலக்கங்களாக 7, 6, 5, 2. சிறப்பு இலக்கங்களாக 7, 6, 5, 2. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 91,56,700 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோபிசத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,545 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 45, 48, 53, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 45, 48, 53, 59. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,38,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,22,67,901 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,303 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜெட். வெற்றி இலக்கங்கள் 8, 1, 7, 7, 1, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட். வெற்றி இலக்கங்கள் 8, 1, 7, 7, 1, 2. நேற்று நாளில் 100,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,95,80,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 2,45,19,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதி நிலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,333 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 35, 46, 59, 73. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 35, 46, 59, 73. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,26,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 8,29,62,982 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. சூப்பர் இலக்கம் 9. வெற்றி இலக்கங்கள் 23, 25, 34, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 23, 25, 34, 75. சூப்பர் இலக்கம் 9. நேற்று நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,15,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,49,53,490 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தஹனத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,612 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக ரிஷபம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 15, 30, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷப ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 15, 30, 45.
நேற்று நாளில் 25,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 83,15,880 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,68,990 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்து அளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 878 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 7, 7, 1, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 7, 7, 1, 2. நேற்று நாளில் 52,38,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 571 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 1, 2, 4, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 1, 2, 4, 2. நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,28,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவீலிகளாக நல்ல நேரம் காலை 10:35 மணியிலிருந்து 12 மணி வரை, ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:34 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:34 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பக்தி, ரிஷபம் லாபம், மிதுனம் களிப்பு, கடகம் யோகம், சிம்மம் ஆர்வம், கன்னி பயம், துலாம் சுகம், விருச்சிகம் செலவு, தனுசு நன்மை, மகரம் பொறுமை, கும்பம் ஆதாயம், மீனம் நிம்மதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பக்தி, ரிஷபம் லாபம், மிதுனம் களிப்பு, கடகம் யோகம், சிம்மம் ஆர்வம், கன்னி பயம், துலாம் சுகம், விருச்சிகம் செலவு, தனுசு நன்மை, மகரம் பொறுமை, கும்பம் ஆதாயம், மீனம் நிம்மதி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

செவ்வாய் கிரகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். நேரம் இப்போது 8:01.

காலையிலேயே நல்ல பாடலா தொழில் தோய்த்திருக்கிறத அப்படி நிறைய பேர் டான்ஸ் பண்ணி கூட டிரைவ் பண்ணி கொண்டிருப்பீங்க. சரி, பாத்தீங்கன்னு சொன்னா பத்திரமொழியில இருந்து ராஜகிரியை செல்லும் வழியில பாத்தீங்கன்னா மூன்று வழியாக பாதையாக இருந்தாலும் கூட அது இப்பொழுது கொஞ்சம் வாகன நெரிசலாகத்தான் இருக்கிறது. ஆக அங்கிருந்து கொழும்பக்கம் இருந்து பத்திரமொழி பக்கம் வருகின்ற பாதை பாத்தீங்கன்னா அதாவது நெரிசல் இல்லாமல் காணப்படுகிறது. அதுபோல வெள்ளவத்த பமலப்பட்டி பகுதிகளிலும் இப்பொழுது கோல் ரோட் பாத்தீங்கன்னா இப்பொழுது நெரிசலாக காணப்படுகிறது. சரி, இந்த விஷயங்களும் இருக்கும் போது நாங்கள் ஏராளமான விடயங்கள் பகிர்ந்து கொண்டதாக சொல்லியிருந்தோம். இன்றைய நாள் ஒரு தெரியும் வணக்கம் வசந்த நிகழ்ச்சிகள், அதாவது நாள் முழுவதுமாக செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் பாடல்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் அப்படியே கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம். 2026 தரம் 5 புலமை பரீட்சையில் பரீட்சையின் வெளித்தாள்களை மீளாய்வு செய்ததற்கான ரீகரெக்ஷன் பரவதுக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 7 அதாவது நேற்று முதல் 21ஆம் தேதி வரை இணைய வழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறதா. இது முக்கியமான விஷயம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ்ல 2 மார்க்ஸ்ல இல்லாமல் அப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீங்க. நாங்கள் சரியாக தானே பிழை எழுதுனச்சு, கொஞ்சம் பார்த்துருக்காமி அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் ரீகரெக்ஷன் போட முடியும். நேற்று முதல் 21ஆம் தேதி வரை இந்த ரீகரெக்ஷன் போடுறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட காலப்பகுதிகள் உரிய இணையதளத்தினூடாக தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்ற விஷயம் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. சொந்தங்களை இதை நீங்கள் தரம் 5 புள்ளி பற்றி எழுதியவர்கள் நீங்கள் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், நீங்களும் பகிர்ந்து கொள்ள முடியும். சரி, நல்ல விஷயங்கள் கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வரும் இல்லையா. சரி, இதுபோல இன்னொரு விஷயம் இருக்கிறது. ஒரு தெரியும் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்சே இன்று நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. செய்தியும் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் வழங்கிய அனுமதியின் அடிப்படையில் தான் இந்த நாடாளுமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையருமான ஷேனக்க பல்லைத்தன தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் ஊடாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்தது. இந்த கோரிக்கைக்கு அமையதான் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் இருக்குது, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவின் குடும்ப உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அவருக்கு வீட்டிலிருந்து கொண்டு வரப்படும் உணவு உட்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே டிராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு? பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை
0: பாருங்கள். மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
2: எட்டியாந்தோட்டையில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு, மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகள்.

0: கிழமை நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இதமானது.
1: And now, வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு சொல்லும் போது நாங்கள் உண்மையிலேயே இந்த காலத்து சிறுவர்களை சின்னவர்களை நாங்கள் உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு சொல்லணும். காரணம் நிறைய விஷயம் யோசிக்கிறாங்க அவங்க. நாங்கள் யோசிக்கிறத விட பல மடங்கு வித்தியாச வித்தியாசமா யோசிக்கிறாங்க. நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் பத்து பதில் வச்சிருக்கான்னு சொன்னா பாருங்களேன், அப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்க என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்னு சொன்னா பெரிய பெரிய விஷயங்களாக யோசிக்கிறாங்க. எனக்கு இருக்கிற பிள்ளைகள் நாம நினைக்கிறத விட அதிகமான விஷயங்களை பார்க்கறாங்க, கேட்கிறாங்க, புரிஞ்சுக்கொள்றாங்க. அதோட புதிய புதிய விஷயங்களை பார்க்கறாங்க, சிந்திக்கிறாங்க. இந்த சிந்தனையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அவங்க யோசிக்கிற விதம் பார்க்கும்போது அரடா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. சில கேள்விகள் கேட்பாங்க, நாங்களே பதில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கான கேள்விகளாக இருக்கும். ஸோ அப்படியான விஷயங்களை செய்கிற நம்ம குட்டீஸுக்கு இந்த மாதிரி உலகத்தை பெருசு பெருசாக பார்க்கும்போது நாமும் இப்போ இருந்தே அவங்களுக்கு தயாராக இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு தயாரான விஷயங்கள் நாங்கள் செய்து கொடுக்கணும். அதனால தான் நம்மளுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்து வழங்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்களுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய ஐந்து முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறதான் ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM. மறந்துடாதீங்க சரியா? இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கு ஸ்மார்ட் தயாரிப்பு என்று சொன்னால் ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM கேட்டு வாங்குங்கள். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டில் பார்க்கவும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாகும். ஆக அவர்களுக்கு நாங்கள் எப்போதுமே கை கொடுக்க வேண்டும் என்று யோசிச்சீங்க சொன்னால் நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய வேண்டும். அதே போல நாங்கள் உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் சொன்னால் சரியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் போனேஷன், நான் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் போட்டு பார்த்து என்ன போனேஷன் நடக்கும் சொல்லி நீங்கள் கேட்குறீங்க கேள்வி. பரம்பரை பரம்பரைக்கு அந்த வீடு உழைக்க வேண்டும், ஒரு கட்டிடம் உழைக்க வேண்டும், அப்படியே என்ன காற்று சூறாவளி வந்தாலும் அப்படியே நிலைத்து நிற்க வேண்டும் சொன்னால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் தான் வாங்கி பாவிக்கணும். அந்த கம்பிகளை வாங்கி பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளவு உறுதியான ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள முடியும். சரிதானே? நீங்கள் பாவிக்கின்ற பொருட்கள் தான் இங்கே முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுயாதீன ஊடக வலைப்பு செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் உங்களுக்கு தெரியும், டே கேர் வேலை திட்டம். அதாவது பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற வேலை திட்டம் இந்த டே கேர் வேலை திட்டம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கிளீன் சிட்டக்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெறுகிறது. ஆக சுயாதீன ஊடக வலைப்பின் ITN, வசந்தம் டிவி, லக்கண்ட, வசந்தம் FM இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டம். ஆக இதில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் கருத்தரங்கு வடிவிலும் அதே போல நாடக வடிவிலும் நிகழ்த்தி காட்டி அதை பார்த்தீங்க சொன்னால் மாணவர்கள் மத்தியில் பாதையில் நடக்கின்ற விபத்துகளை குறைக்கும் வண்ணம் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் தான் இந்த செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, அதே போல ஜனதா ஸ்டீலில் நீங்கள் பொருட்களை வாங்கலையா, நிறைய பொருட்கள் அங்கே வாங்கும் போது தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல போக்குவரத்து செலவும் ரொம்ப ரொம்ப குறைவாக போகுது. காரணம் ஒரே கூறுகிற நீங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் கடைக்கடையாக ஏறிங்கிற வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. என்ஜாய், ஓகே. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். வந்து போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேணும் இல்லையா? போதைப் பொருள் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டம் இந்த வேலை திட்டத்தின் கீழ் நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும். கை கொடுத்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். ஏன் இந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்யும்? நிச்சயமாக அதாவது பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், அதே போல இளைஞர்களாக இருக்கலாம், எங்களுடைய நாட்டை நாங்கள் சரியான முறைக்கு வழிநடத்த வேண்டும். இந்த போதைப் பொருள் இல்லாமல் செய்ய வேண்டும். காரணம் போதைப் பொருள் பாவித்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. பல பிரச்சனைகளை பல குற்றச்செயல்களுக்கு முக்கியமான பிரதான காரணமாக இருக்கிறது இந்த போதைப் பொருளாக. இந்த போதைப் பொருள் விநியோகம் நடக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் தெரிந்தால் நாங்கள் ஏதாவது கண்டுகொண்டு முடிச்சு நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் 18-18 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். சரிதானே? ஆக அதே போல ஒருவருக்கு புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க. அவர் நல்ல மனிதர், நல்ல குடும்பம், ஆனால் இப்பொழுது சிக்கி தவிக்கிறார்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி. அவருக்கு நாங்கள் புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி உதவி கோரணும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது 19-27 என்ற நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். தெய்வலை பகுதியில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கொஸ் மல்லி என அழைக்கப்படுகிற நபரின் மைத்துனர் கூறி ஆயத்தில் தாக்கப்பட்டு உயர்ந்ததாக காவல்துறை நீட்டினாலில் இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார். அங்கு உயர்ந்தவர் 46 வயது நிறுவனம் சொல்லப்பட்டிருக்கிறதாக 4 பேர் அடங்கிய குழு தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள். கூட்டாக சேர்ந்து அந்த நபரை தாக்கி இப்பொழுது கொலை செய்திருக்கிறார்கள். ஆக இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் காவல்துறை இப்பொழுதும் நடத்தி வருகிறாங்க. உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம் எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள்

0: நிகழ்வு பதிவேடுகள்.
1: வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஸ்ரீ கந்தசாமி தேவஸ்தான மகோற்சவத்தினை முன்னிட்டு இன்று தினமானது மாலை 4:45 மணியளவில் பெரிய சப்பரம் இடம்பெற்று நாளைய தினம் ரதோற்சவம் இடம்பெற உள்ளது. மட்டக்களப்பு, களுவாஞ்சிக்குடி, அருள்மிகு ஸ்ரீதேவி, பூமி தேவி, சமேத வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனமானது இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு வாழ்கட்டு அருள்மிகு ஸ்ரீ அருள் விநாயகர் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவ பெருவிழாவானது இம்மாதம் 10 வியாழக்கிழமை அன்று மாலை 5 கிரியைகள் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து மகர தோரண ஊர்வலம் நடைபெற்று பஜனை வழிபாடுடன் தொடர்ந்தும் அலங்கார திருவிழா இடம்பெற உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை, கலாச்சார, பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37, விக்ரமசிங்கபுர, பத்தரமுல்ல. அல்லது 0112-775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

சாரி பாடல், நல்ல பாடல் கேட்டு ரசித்திருக்கிறோம் இல்லையா. காலை பொழுது அப்படியே உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் பாடல்கள். அதாவது ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வந்த காலையிலே தலைவலி காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது போனுச்சுன்னா அப்படின்னு யோசிக்கிறீங்களா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சல்லாம் அப்படியே சிறகடித்து பறந்து போகும். ஓகே, இந்த விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ இன்னும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு, ஒரு பெருமூச்சு விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஒரு செய்தி கிடைக்கப்படுது. நாங்கள் கடந்த காலங்களில் சொல்லியிருந்தோம் இந்த டெங்கு நோயின் பாதிப்பு மிக தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஆக நடப்பு ஆண்டில் இதுவரை பார்த்தீங்கன்னா நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 96,482 ஆக அதிகரித்திருக்கிறதாக இந்த தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தான் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இருப்பினும் செப்டம்பர் மாதத்தின் கடந்த 6 நாட்களில் 991 நோயாளர்கள் மட்டுமே பதிவாகியிருப்பதாக, இப்பொழுது டெங்கு நோயாளிகள் பதிவில் ஒப்பீட்டு அளவில் வீழ்ச்சி தென்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது சொல்லப்படுகிறது. இது ஒரு நல்ல விஷயம் தான், காரணம் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் செய்கின்ற பேரிகள் தான் இதன் பிரதிபலனாக. முடிந்தவரை நோய் எதிர்ப்புகளை நாங்கள் கட்டாயம் ஊக்குவிக்க வேண்டும் இல்லையா. மொத்த நோயாளிகளின் அதிகளவானவர் கம்பா மாவட்டத்திலேயே பதிவாகியிருப்பதாகவும், அந்த எண்ணிக்கை 20,527 என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆக டெங்கு காய்ச்சல் காரணமாக இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73 இடம் செல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்பொழுது குறைந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் அதை நாங்கள் தயவு செய்து தொடர வேண்டும் இல்லையா, குறைவது தொடர வேண்டும். எங்களது சுற்றுப்புறச் சூழலை நாங்கள் கட்டாயம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது நாங்கள் செய்கின்ற மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சரி, இப்போது நாங்கள் எங்கே போக போகின்றோம் என்று சொன்னால், நாங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகணும். அதாவது நாங்கள் போக போவது எங்கே எங்கே என்று சொன்னால் ஆசியாக்கா. இந்த மகளிர் ஆசிய கிண்ணம் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஆக இலங்கை அணி மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் பதிவு செய்திருக்கிறது, நாங்கள் சொல்ல வேண்டிவிடையும். ஆக இப்போது இலங்கை அணி ஒரு ஸ்திரத்தன்மைக்கு இருக்கிறது, அந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த போட்டி இப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னதாக நாங்கள் நேற்றைய போட்டியை ஸ்கோர்பர்களை பார்த்து விட்டு அதன் பிரகாரம் இப்பொழுது பாகிஸ்தான் அடையிறதுக்கு சென்றிருக்கிறது. அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்து நேற்றைய போட்டியின் ஸ்கோர்பர்களை பார்க்கலாம். நேற்றைய போட்டியானது ஹாங்காங் மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் மோதியது. இதில் முதலில் திருப்பத்தை ஆடியது பாகிஸ்தான் மகளிர் அணி. இதில் பாத்தீங்க சொன்னா ஆரம்பத்து பார் வீராங்கனிய களமுத முனிபா அலி 6 ஓட்டுகளோடு ஆட்டமிழந்தார். ஆனால் நேற்றைய நாளில் ஷவால் ஜுல்கியார் 47 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். போதும் அரை தவறு விட்டு நேற்றைய நாளில். அதை தொடர்ந்து பார்க்கும்போது ஆயிஷா ஷஃபார் 26 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அணித்தலைவர் ஃபாத்திமா ஷனா 24 ஓட்டுகளை பெற்றுக் கொடுக்க மொத்தமாக 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டை இழந்து 143 ஓட்டுகளை பெற்றது பாகிஸ்தான் மகளிர் அணி. பந்துவீச்சு பதிவை பார்க்கும்போது ஜெய்லின் கவுர் மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார். 4 விக்கெட்டுகளை சுழற்றி எடுத்திருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 19 ஓட்டுகளை மாத்திரமே கொடுத்தார். இக்ரா ஷஹார் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தார். பதிலுக்கு திருப்படுத்த ஹாங்காங் மகளிர் அணி 20 ஓவர்களில் 144 என்ற இலக்கை நோக்கி கிளம்புது. ஆனால் நேற்றைய போட்டியில் மிக மோசமான துடுப்பாட்ட பரதியை ஹாங்காங் வெளிப்படுத்திருந்தது. இதில் கரி ஷான் மாத்திரமே 30 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அடுத்த அதிகபட்ச ஓட்டமாக யஸ்மின் ஜவானி 13 ஓட்டுகள், வேறு யாரும் பெரிதும் சோபிக்கலை மொத்தமாக 71 ஓட்டுகளுக்கு சகல விக்கெட்களையும் இழந்தது ஹாங்காங் அணி 19 ஓவர்கள் எதிரிய. நேற்றைய நாளில் தன்னுடைய பந்து வீச்சில் கலக்கியிருந்தார் நஷ்ரா சந்து, மிக சிறப்பான பந்து வீச்சு. நேற்றைய நாளில் 4 ஓவர்கள் பந்து வீசி 7 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். 6 மணிக்கும் 6 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். 7 ஓட்டுகளை மாத்திரம் கொடுத்தது. மிக சிறப்பான பந்து வீச்சு. இந்த பந்து வீச்சில் தான் நேற்றைய போட்டியானது மாறுகிறது என்று சொல்ல வேண்டும். சரி, இப்பொழுது நாங்கள் இந்த போட்டியை முடிவுக்கு வர போகின்றோம். அதாவது அரையிறுதி போட்டிக்கு தெரிவாயிருக்கின்ற அணிகள் இன்று போட்டிக்கு அமைய ஒரு அணி அரையிறுதிக்கு செல்ல போகிறது. UAE மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதுகின்ற போட்டி இன்றைய நாள் நடைபெறப் போகிறது. இந்த போட்டியை தொடர்ந்து இன்று 8 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த போட்டியை தொடர்ந்து அரையிறுதி இந்தியாவோடு எந்த அணி மோத போகிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும்.

இது முதலாவது அரையிறுதிப் போட்டி, 10ஆம் தேதி நடைபெற போகின்றது. அதைத் தொடர்ந்து 2வது அரையிறுதிப் போட்டிக்கு இலங்கை மகளிர் மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் தெரிவாகி இருக்கிறது. ஆக 2 அரையிறுதிப் போட்டிகள், அதைத் தொடர்ந்து இறுதிப் போட்டி நடைபெறவிருக்கிறது 13ஆம் தேதி. பார்க்கலாம், இலங்கை பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்ற போட்டி ஒரு பக்கம், 2வது அரையிறுதிப் போட்டியாக, அதே போன்று 1வது அரையிறுதிப் போட்டியாக ஏற்கனவே இந்திய அணி தெரிவாகி இருக்கிறது. இதில் பங்களாதேஷா யுஏஏ என்று இப்பொழுது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆக சந்தோஷம் யார் வென்றாலும் பரவாயில்லை, மகளிர் அணிகள் இப்பொழுது தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொடுக்கிறது. என்றாலும் எங்களுடைய இலங்கை மகளிர் அணிக்காக நாங்களும் ஒரு பாடல் போட வேண்டும் இல்லையா? சரி, இலங்கை மகளிர் அணிக்கு வாழ்த்துக்கள். பார்க்கலாம், இறுதிப் போட்டிக்கு சென்று வெற்றி பெறுங்கள்.

நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் அப்படின்னு சொல்லி பாடல் ஒடித்து வந்திருக்கிறது. நீ பொட்டு வச்ச தங்கக்கூடமா இருந்தா இப்ப இருக்கிற எல்லா சிறுவர்களும் இருக்கிறாங்க. காரணம் அவங்க சிந்திக்கிறது வித்தியாசமா இருக்குதுங்க. அதாவது நம்மளை விட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா சிந்திக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த காலத்து குட்டிஸ் பாத்தீங்கன்னா வயசுல சின்னவங்க தான் இருந்தான், ஆனால் யோசிக்கிறது என்னவோ ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குதுங்க. அதாவது அவங்களுடைய கனவுகள், லட்சியங்கள், அதே போல அவர்கள் பேசுற விதம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதாவது ரொம்ப அட்வான்ஸா போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிகமா சிந்திக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அதிகமான விஷயங்களை பாக்குறாங்க, அதிகமான விடயங்களை கேட்கிறாங்க, புரிஞ்சுக்கொள்றாங்க, அதில் புதுசு புதுசாக யோசிக்கிறாங்க. சில நேரங்கள் அவங்க பேசும்போது, அவங்க சிந்திக்கும் போது, அவங்க எங்களோட சில ஐடியாஸ் கேட்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி இவர்கள் இப்படி சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஆக நம்ம குட்டி சிந்த மாதிரி உலகத்தை ரொம்ப பெருசாக பார்க்கும்போது நாமும் இப்போதே தயாராக இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்களுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படைகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது அந்த ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM. காரணம் இதை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த 5 விஷயமும் உங்களுக்கு முக்கியமான வளர்ச்சி படைகளுக்கு முக்கியமாக உறுதுணையாக இருக்க போகிறது. சோ மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் குழந்தைகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் இல்லையா? இன்னைக்கு பெருசாக யோசிக்கிற குட்டிச்சுகளுக்கு ஸ்மார்ட் தயாரிப்பு ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயற்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். நாங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையை சிறந்த வழிகாட்டியாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதே இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது போதைப் பொருள் பாவனையிலிருந்து எங்களுடைய சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆக தார்மீக பொறுப்பை நாங்கள் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும், அதாவது போதைப் பொருள் இந்த மாதிரி விநியோகம் பண்றாங்க, இவங்க தான் பிசினஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 18 18. காரணம் இந்த போதைப் பொருள் அதிகரிப்பதன் காரணமாக இப்பொழுது சந்தையில் ஏராளமான போதைப் பொருள் இல்லையா? ஆஷிஷ் போதைப் பொருள், குஷ் போதைப் பொருள் சொல்லி போதைப் பொருட்கள் எப்படி வளம் வந்து கொண்டிருக்கிற போது இந்த இளைஞர்கள் கையில், பாடசாலை மாணவர்கள் கையில் இந்த போதைப் பொருள் சென்றடைக்கும் போது அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுது இல்லையா? அவருடைய லட்சியங்கள் முடியாது. காரணம் இலங்கை பிரஜையாகிய நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இலங்கை நாட்டை ஒரு நல்ல நாடாக திருத்தி அமைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஆக இந்த வேலை திட்டத்தின் கீழ் நாங்கள் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பை செலுத்திக் கொள்ளுங்கள் சொந்தங்களே. இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிந்தால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்தும். அதே போல யாருக்காவது புனர்வாழ்வு தேவை, புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு தேவையான புனர்வாழ்வை பெற்றுக் கொடுக்க நீங்கள் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இந்த புனர்வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். ஆக போதைப் பொருள் இல்லாத ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்குவோம் கைகோர்த்து. சரி, அதே போல நாங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்ல நீங்கள் செல்ல வேண்டியது இங்கே, நாங்கள் செல்ல வேண்டியது இங்கே. ஜனதாசியில் நாங்க போய் அங்க பார்த்தோம்னு சொன்னா ஆஹா என்ன பொருட்களப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் ஒரே கூறியின் கீழ் அத்தனை விதமான பொருட்களையும் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆக சந்தோஷம், நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு மிச்சங்க. ஒரே கூறியில எல்லா பொருட்களையும் வாங்கி அப்படியே பெரிய ஒரு லாரி ஒன்று பிடிச்சி நீங்க எடுத்துக்கொண்டு வந்தெல்லாம் ஒரே செலவா போச்சு. கடைக்கடையா ஏறி இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல தரத்துக்கு எப்போதுமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜனதாசியல் என்ற நாமும் உங்களுக்கு தெரியும், தரம் எப்போதும் அங்கே இருக்கிறதாக. தரமான பொருட்களை நியாயமான விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள இப்பொழுதே நீங்கள் செல்லுங்கள். ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை மறந்து விடாதீர்கள். நேரம் இப்போது 8:52.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க்ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
2: City Hardware and Stores.
3: முதற்தர நிப்பும் சீமெந்த விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 076-76-70-76.
4: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 076-7670-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
5: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
6: This is the hit music station.
7: மில்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மில்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88
8: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்றைய தினம் நாட்டுக்கு வருகை தரவுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இன்று முதல் எதிர்வரும் 10 தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து பல சந்திப்புகளிலும் ஈடுபடவுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஷயத்தின் போது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக், பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத்துயகொந்தா உள்ளிட்ட பலரை சந்திக்கவுள்ளார். இதேநேரம் கடந்த ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஷயத்தின் போது கையொப்பமிடப்பட்ட இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை அமுல்படுத்துவது குறித்து இந்த விஷயத்தின் போது மீளாய்வு செய்யப்படும் என இந்திய செய்திகள் குறிப்பிடுகின்றன. ஓவா, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், புலனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சிக்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் உக்கிரமடைந்துள்ள நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடந்த 6 வாரங்களில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. நேற்றைய நிலவரத்தின்படி பிராண்ட் ரக மசகெண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 97 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இது கடந்த 5 நாட்களில் 9%, கடந்த மாதத்தில் 19% அதிகரிப்பாகும். இதேநேரம் WTI ரக மசகெண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 92.27 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹோமுஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா 3 ஈரான் எண்ணெய் கப்பல்களை தாக்கியது. பதிலுக்கு ஈரானின் புரட்சிகர காவல்படையும் 3 கப்பல்கள் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்பையும் கப்பல்களையும் தாக்கியது. அத்துடன் ஹோமுஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைவடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. இதன் காரணமாக அமெரிக்காவில் நுகர்வோர் வாங்கும் அனைத்து விதமான பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: இலங்கை மணி திருநாட்டின் சிறப்புமிக்க தலங்கள் பல இருக்கின்றன. அந்த வகையிலே முருக தலங்கள் பற்றி நாங்கள் நோக்குகிற போது சிறப்புமிக்க முருக தலங்கள் இலங்கை மணி திருநாட்டிலே சிறப்பாக முருக வழிபாடு என்பது இலங்கை மண்ணில் சிறப்பு பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே சிறப்பாக மீன்பாடும் தேன்னாடாம் மட்டுவிலே மண்டூர் மௌனபூசையேற்ற கண்டுதனாக கந்த கடவுள் மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். அதுபோல தொண்டைமனாறு செல்வ சன்னதி ஆலயத்திலே தொண்டர்கள் துதி செய்யும் அற்புத கடவுளாக எங்கள் செல்வ சன்னதி வடிவேலன் அமர்ந்திருக்கிறார். அதுபோல நல்லூரிலே அலங்கார கந்தனாக நல்லூர் கந்தசுவாமி பெருமாள் அமர்ந்திருக்கிறார். அதே போல சிறப்புமிக்க மாவட்டபுரத்திலே மாருதா பூர்வீக வள்ளி அமைத்த ஒரு திருத்தலமாக அபிஷேக கந்தனாக மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயம் அமைந்திருக்கிறது. அதேபோல அருணகிரிநாதர் திருப்புகளிலே பாடுகின்ற அந்த கதிர்காமம் கதிர்காமம் மேவிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் செப்புகிறார் திருப்புகளிலே, அந்த கதிரமலை கந்தனும் இந்த இலங்கை மணி திருநாட்டிலே அமைந்திருக்கின்ற முருக தலங்களாக சிறப்பிக்கப்படுகிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776 76 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏராளமான விடயங்கள் நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய விடயங்கள் அப்படியே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் பயணம் செல்லும்போது மிக அவதானமாக செல்லுங்கள். சரிதானே? பாதையில் நடக்கும் போதும் சரி, அதே போல நீங்கள் வாகனம் செலுத்தும் போது சரி, மிக அவதானமாக வேகத்தை உங்கள் கட்டுக்கோப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆசியாவில் அமைந்திருக்கிற நாடுதான் இந்தோனேஷியா. இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான தீவுகள் இருக்கிறது, ஆக ஆயிரக்கணக்கான மலைகளும் இருக்கிறது. இதில் 130 எரிமலைகள் செயல்பாட்டு இருக்கிறது. ஆக இந்நிலையில் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா தலைநகர் ஜகர்தாவில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு லம்பாங் மாகாணத்தில், தெற்கு லம்பாங் பகுதியில் மவுண்ட் கார்டன் என்ற எரிமலை இருக்கிறது. இந்த எரிமலை பார்த்தீங்கன்னா கடந்த 5ஆம் தேதி வெடித்து சிதறி இருக்கிறது. எரிமலையிலிருந்து கரும்புகைகள் வெளியாகி இருக்கிறது, லாவா வெளியேறி இருக்கிறது. ஆக இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இப்பொழுது விமான சேவை இப்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரிமலை வெடித்ததன் காரணமாக இந்த கரும்புகை காரணமாக இருளாகி இருக்கிறது. மேலும் இந்த கரும்புகை பல கிலோமீட்டருக்கு பரவி இருக்கிறது. இதன் காரணமாக இந்தோனேஷியாவில் விமான சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக தலைநகர் ஜகார்த்தாவில் இருக்கின்ற சர்வதேச விமான நிலையம் உட்பட 8 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆக இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த எரிமலை வெடிப்பு என்பது சமீப காலமாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறதாக. எரிமலை வெடிப்பை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த அமெரிக்கா அச்சுறுத்தல் பண்ணி கொண்டிருக்காங்க தானே, இந்த அச்சுறுத்தல் தாக்குதல் நடத்துவதை நிறுத்தினால் ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து வைப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்ற ஒரு விஷயம் பொழுது சந்தோஷமான விஷயம் தான். அமெரிக்கா கொஞ்சம் பேசாமல் இருங்கய்யா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் மோஷன் ரசாயி தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா ஈரானை அச்சுறுத்துவதை தாக்குவதையும் நிறுத்தினால் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். அவங்க ஏன் பிரச்சனை படுத்திக் கொண்டிருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா

0: கூடிய லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில், இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வடக்கம் வசந்தம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய விடயங்களை நீங்கள் அப்படி தெரிந்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷம். அதே போல ஒரு விடயம் இருக்குது, நீங்கள் தரமான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் சொல்லி நீங்கள் யோசிக்கிறீர்கள். நீங்கள் பாவிக்க வேண்டிய உள்ளீடுகள் சரியான முறையில் இருக்க வேண்டும் இல்லையா? அதான் நான் சொல்றது, மெல்வா கியூஎஸ்டி கம்பெனியில் நீங்க வாங்கி பாவித்தீங்கன்னு சொன்னா எப்போதுமே உறுதியாக இருக்க போகுது. மெல்வா கியூஎஸ்டி கம்பெனியில் நீங்கள் கேட்டு வாங்கல் எப்போதுமே பரம்பரை பரம்பரைக்கு உறுதியான ஒரு விஷயம் சொன்னா அது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சொந்தங்களே. அதே போல இது மாதிரி விஷயம் இருக்குது, அதாவது சுயாதீன ஊடக வலையமைப்பு செய்கின்ற ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் இந்த டேக் கேர் வேலை திட்டம். இந்த வேலை திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக பாதை விபத்துகள் வீதி விபத்துகளை குறைக்கும் வண்ணம் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வாக நாடக வடிவிலும் அதே போல கருத்தரங்க வடிவிலும் இந்த விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இது சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற வேலை திட்டம். குறிப்பாக பார்க்கும்போது வசந்தம் டிவி, ஐடிஎன், வசந்தம் எஃப்எம், லக்கண்ட இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக தான் இந்த செயல் திட்டம் நடைபெறுகிறது என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயம்.

வாசலையில் முதல்வன் முதல்வன் உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0776 76 70 776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

செப்டம்பர் மாதம் 8ஆம் திகதி சர்வதேச எழுத்தறிவு நாள் என்று. ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்ன என்று கேட்டால் பணம், பொருள், சொத்து என்று பல பதில்கள் வரலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் அவனோடு பயணிக்கும் ஒரு செல்வம் இருக்கிறது, அதுதான் கல்வி. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 8ஆம் திகதி சர்வதேச எழுத்தறிவு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு வார்த்தையை படிக்க தெரிந்திருப்பது மட்டும் எழுத்தறிவு கிடையாது, நாம் படிப்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறனும் எழுத்தறிவின் ஒரு முக்கியமான பகுதி. ஒரு கடிதத்தை நாமே படிப்பது, ஒரு விண்ணப்பத்தை நாமே நிரப்புவது, ஒரு செய்தியை நாமே புரிந்து கொள்வது, ஒரு புத்தகத்தை வாசித்து புதிய விடயங்களை நாம் தெரிந்து கொள்வது, இவை எல்லாமே எழுத்தறிவு நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கும் சுதந்திரத்தின் உதாரணங்களே. கல்வி என்பது பள்ளிக்கூடத்தோடு முடிந்துவிடும் ஒரு விடயம் இல்லை. நம்முடைய வயது எதுவாக இருந்தாலும் புதிதாக ஒன்றை கற்றுக் கொள்வதற்கு எப்போதும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய உலகத்தில் தொழில்நுட்பமும் இணையமும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. அதனால் டிஜிட்டல் எழுத்தறிவும் மிக முக்கியம். இணையத்தில் கிடைக்கும் தகவல்கள் எது உண்மை எது தவறான தகவல் என்பதை புரிந்து கொள்ளும் திறனும் நமக்கு தேவை. அதனால் தான் இந்த நாளில் ஒரு முக்கியமான விடயத்தை நினைவுபடுத்திக் கொள்வோம். கல்வி என்பது ஒருவருக்கான விளக்கு மட்டுமல்ல, ஒரு தலைமுறைக்கே வழிகாட்டும் வெளிச்சம். நாம் கற்றுக்கொள்வோம், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் கற்றுக்கொள்ள ஊக்குவிப்போம். ஒருவருக்கு ஒரு வார்த்தையை வாசிக்க கற்றுக் கொடுப்பதும் ஒரு புதிய விடயத்தை புரிய வைப்பதும் கூட ஒரு பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கலாம். இந்த சர்வதேச எழுத்தறிவு நாளில் நான் மட்டும் கற்றுக்கொள்வேன் என்பதை கடந்து என்னால் முடிந்த அளவுக்கு இன்னொருவரையும் கற்றுக்கொள்ள வைப்பேன் என்று உறுதி எடுத்துக் கொள்வோம். கல்வியின் வெளிச்சம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு தலைமுறையிடமும் சென்றடையட்டும். சர்வதேச எழுத்தறிவு நாள் வாழ்த்துக்கள் உங்களோடு என்றும். அறிவின் குரலாய் வசந்தம் எஃப்எம். ஞாபகப்படுத்திய

0: வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தால மனித குழந்தைகள் 102.6 102.8 நல்ல வசையில். இப்போது நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் கட்டாயம் கை கோர்க்க வேண்டும் இல்லையா? நிச்சயமாக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் கட்டாயம் கை கோர்க்க வேண்டும். நாங்கள் ஒன்றாக சேர்ந்த போதைப் பொருளை எதிர்க்க வேண்டும். நிச்சயமாக இந்த இளைஞர் சமுதாயம் அது போல மாணவர்கள் மத்தியில் பரவிக்கொண்டிருக்கிற இந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் ஒழிக்க வேண்டும் சொன்னால் கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்த்து இந்த வேலையை செய்ய வேண்டும். அதாவது போதைப் பொருள் விநியோகம் யாராவது செய்யறாங்க அப்படின்னு விஷயம் உங்களுக்கு தெரிந்தால் 18 18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் உங்களுக்கு தெரியும், முக்கியமாக பார்க்கும்போது நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது, அதாவது நாங்கள் பார்ப்போம் இல்லையா, இவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சிக்கி தவிக்கிறார், அவரை நாங்கள் புனர்வாழ்வுக்காக கொண்டு போக வேண்டும் சொன்னால் 19 27 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவருக்கான அந்த உதவியை நாங்கள் செய்து கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், ஜனதா ஸ்டீல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரமான பொருட்களை நியாயமான விலையில் வழங்குகின்ற ஒரு நிறுவனம் தான் ஜனதா ஸ்டீல். இந்த பிராண்டை சொன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஜனதா ஸ்டீல் மூலமாக நீங்கள் பல வகையான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். களத்தொழில் சார் உபகரணங்கள் இருக்கலாம், கட்டிட உபகரணங்கள் இருக்கலாம், அதே போல GIT வகைகளாக இருக்கலாம், பெயிண்ட் வகைகளாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். சின்ன பிள்ளைகள், அதாவது சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற குட்டிஸ் பார்த்தீங்கன்னா சின்னவங்களாக இருந்தாலும் யோசிக்கிறது என்னவோ ரொம்ப ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் நாம நினைக்கிறத விட அதிகமான விடயங்களை பார்க்கறாங்க, பேசுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது புதுசு புதுசா யோசிக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்க பெருசா செய்யற வேலைகளை பார்க்கும்போது, பெரிய பெரிய காரியங்களை பார்க்கும்போது நம்மளே ஆச்சரியப்படுகிறோம் இல்லையா, என்னடா இப்படி எல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கூட்டி இந்த மாதிரி உலகத்தை ரொம்ப பெருசா பார்க்கும்போது நாமும் இப்போ அதுக்கு தயாராக வேண்டும், தயார்படுத்த வேண்டும் இல்லையா? அதனாலதான் அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதான் இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்களுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கும் தான் இருக்கிறது தான் ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM. ஆக ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM நீங்க வாங்கி கொடுங்க. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டிகளுக்கு ஸ்மார்ட் தயாரிப்பு சொன்னால் இது ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM. கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டில் பார்க்கும் சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதுமே ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாகும் என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். சரி, இப்போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, அதாவது இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விஷயம் தான். இந்த குஷ் மற்றும் ஹஷிஷ் போதைப் பொருட்களோடு நாட்டுக்கு கடத்த முற்பட்ட போது தாய்லாந்து பிரஜைகள் இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. குறித்த இருவரும் பார்த்தீங்கன்னா பண்டாரநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்துதான் கைது செய்யப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா 50 மில்லியனுக்கும் அதிகமான பெறுமதியான போதைப் பொருள் என்றும் சொல்லப்பட்டுகிறது. இன்றைய வசந்தத்தின் ஸ்டாரத்தடியாக வந்து கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் புலமை பித்தன். இவரை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும். MGR ஆட்சி காலத்து தமிழக அரசின் அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்டார். அதுபோல தமிழ்நாடு சட்டப்பேரவையின் துணைத் தலைவராகவும் பணியாற்றியவர் தான் இவர் பாடலாசிரியர் புலமை பித்தன்.
1: இதுதான் காதலா

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஸ்டார் ஆஃப் த டே. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் தோல்வி மட்டும். வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். இருபது வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
1: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம். கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.

ஒலிக்கப்படுகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியிடந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைஞர் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: நீங்கள்.
1: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: நேரம் காலை 10:00.

0: நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: முதலாம் தரத்திற்கு பாடசாலையில் மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக லஞ்சமாக 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்ட காலி பிரதேசத்தைச் சேர்ந்த அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான அதிபர் குறித்த பிள்ளைகளை சேர்ப்பதற்காக ஒரு பிள்ளையிடம் 3 லட்சம் ரூபாய் வீதம் இருவருக்கும் 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியுள்ளதுடன் பின்னர் அத்தொகை 3 லட்சமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதில் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை குறித்த அதிபர் லஞ்சமாக பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவில் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3200 கிலோகிராமுக்கும் அதிகமான மீன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையின் கிழக்கு கடற்படை அதிகாரிகள் மற்றும் கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் இணைந்து நேற்றைய தினம் இந்த சுற்றி வளைப்பினை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது புதுமாத்தலன் கடற்கரை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் மீன் சேகரிப்பு நிலையம் ஒன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு வெடிப்பொருட்களை பயன்படுத்தி பிடிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பெருமளவிலான மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த 38 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட மீன்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட பெண் ஆகியோர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக முல்லைத்தீவு கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: காசாவில் இடிக்கப்பட்ட கட்டடங்களின் இடிபாடுகளை அகற்றுவது அங்கு இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்கான ஆதாரங்களை அழித்துவிடும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. இந்நிலையில் காசாவில் போர்க்குற்றங்களுக்கான ஆதாரங்களை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் நாடுகளும் நிறுவனங்களும் சர்வதேச குற்றவியல் பொறுப்புக்கு ஆளாக நேரிடும் என ஐக்கிய நாடுகளின் சிறப்பு அறிக்கையாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக காசாவில் உள்ள இடிபாடுகளை அகற்றுவது கடந்த கால நிகழ்வுகளை மறைப்பதற்கும் நீதி பெறுவதற்குமான ஆதாரங்களை அழிப்பதற்குமான ஒரு முயற்சியாக இருக்கக்கூடும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடந்த மாதம் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கருவறையிலே மூலத்தினுடைய நாதனாக மூல கருவறையிலே மூலவராக தங்கவேல் பெருமான் வீற்றிருக்கிறார். அதே போல எழுந்தருளி வருகிற போது கஜாவல்லி மகாவல்லி சமேதராக முருகப்பெருமான் அங்கே எழுந்தருளி வருகிற நாள் காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல ஒரு தனித்துவமான நல்லைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு திருவிழாக்களும் ஒரு தனிச்சிறப்புடையவர். அதே போல பழனி ஆண்டவருக்கு ஒரு சன்னிதானம் தனியாக அமைய பெற்றது. அது சிறப்புக்குரிய நல்லைக்கு மட்டும்தான் ஒரு தனித்துவத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் பழனி ஆண்டவர் ஆண்டி கோலத்திலே எழுந்தருளி வருகிற காட்சி அது நல்லையினுடைய தனித்துவத்தை உலகறிய செய்திருக்கிறது. அவ்வை பிராட்டியோடு சுட்டவளம் ஏது சுடாத பழம் ஏது என்று கேட்ட முருக கடவுளுக்கு அந்த தத்துவத்தை உணர்த்திய அவ்வை பிராட்டி, முருகா நீயே ஒரு பழம், உனக்கு ஒரு பழம் வேண்டுமா என கேட்டது போல அந்த ஞான கடவுளாக ஞான பண்டிதனாக பழனி ஆண்டவராக முருகப்பெருமான் வீட்டிருந்து அருளுகிறார் நல்லையிலே. அதுவும் ஒரு திருவிழாவாக இந்த நல்லைக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்து நிற்கிறது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பெரும் திருவிழாக்களிலே இந்த பழனி ஆண்டவர் திருவிழா.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 076-7676-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நீங்களும் நிகழ்ச்சியில் இருந்து கொள்ளலாம். அண்மையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேயராக கார்த்திக் வள்ளுவத்திலிருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம். குட் மார்னிங். சரி கார்த்திக். ஓ நல்லா இருக்கிறேன் கார்த்திக். இதுக்கு முதல் நீங்க வசந்தம் வானொலியில பேசி இருக்கிறீங்களா? முதல் தடவையா வந்துக்கிறீங்க. உங்களை இன்முகத்தோடு வரவேற்கிறது வசந்தம் வானொலி. சரி சொல்லுங்க கார்த்திக், உங்களுடைய சொந்த இடம் வெள்ளவத்து தானா? ஸ்டேஷன் ரோட்ல இருக்கிறீங்க. சத்தமா வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, அப்படியா? சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க கார்த்திக்?
1: மஞ்சு, மதன், அதித்தி, யோகா, அஸ்வினி, அத்வைத், பாரதியா, பிரதிஷனா, மாதலன், கிஷோர், சுதர், உதயண்ணா, இரானியக்கா, சீதா காரி,
0: எல்லாருடைய சேர்ந்து பாடல் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறீங்கண்ணா?
1: ஆமா.
0: தொடர்ந்து வசந்தம் கேட்டுக்கொண்டே இருங்க. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.
1: நன்றி.

சாகும் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வசந்த் வந்திருக்கின்றார். அதே போன்று காத்தான்குடியிலிருந்து இர்ஷாத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஃபஷத் இருந்திருக்கின்றார், இனிமையான பாடல் தெரிவுகளோடு வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மருதமுனையிலிருந்து ராஃபி இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபானா, அப்படி இருக்கிறீங்க, நான் கலை செல்வி இணைந்திருக்கின்றேன், இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பேர்வளையிலிருந்து ரிம்சான் இணைந்திருக்கின்றார். செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தீரத்தினம் வந்திருக்கின்றார். ஆரையம்பதியிலிருந்து இதமான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மொரையன் வந்திருக்கின்றார். ராஜகிரி இவிலிருந்து அக்கறைப்பற்று பப்ரேல நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மங்கை கரசி இணைந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் புச்சலாவையிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வினு இணைந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தினு மற்றும் தம்பி ஜனு ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். குறிஞ்சங்கண்ணி அசுருதீன் நடந்திருக்கின்றார். கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்கிழப்பு கொக்கவில்லிருந்து சிவரஞ்சனி வந்துக்கிறாங்க. நாகஜோதி வந்துக்கிறாங்க. மாத்தளையிலிருந்து இனிமையான பாடல்களை நாங்களும் வசந்தத்தில் ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கிருபான் அப்படின்னு சொல்லி ஜெகன் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை ஈராவூர் 4 தாசன் பிரியா வந்துக்கிறாங்க. எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள். நான் பலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மனைவி பாமினி மற்றும் மகன் துசாதரன் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜனா வந்திருக்கின்றார். கல்முனையிலிருந்து அதே போன்று யாழ்ப்பாணம் இஸ்மாயில் வந்திருக்கின்றார். மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்சாப் வசந்த உறவுகளை இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் பட்டித்தடலிலிருந்து கமலஹாசன் ஜசோதா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சூப்பர் பாடல்கள் இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானோயாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுதன் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று ஹரல் சந்திரா இணைந்திருக்கின்றார். நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஸ்டீஃபன் வந்திருக்கின்றார் கொழும்பு 5. அதே போன்று மரியம் இணைந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை அந்தோனி ஜூட் வந்திருக்கின்றார். வள்ளுவத்தையிலிருந்து செல்லத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை செல்வச்சன்னதி சுதன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான். அப்புத்தளை தங்கமலையிலிருந்து ஜமுனா இணைந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:30. இப்போ நிக்க விரட்டிய சரீஃபா, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் கிட்வர் சார்.
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. வசந்தம் அண்ணாவே எப்பயுமே சூப்பர் பாடல்கள், அப்படியா? நீங்க உணர்ந்த சந்தர்ப்பம் இருக்கா, இல்லாடி நம்ம வேலை வேலை தான், பாட்டும் பாட்டு தான் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குமா? அப்படியோ, அதுக்கு அப்புறம் வர்றத சமாளிச்சு கொள்வோம். இணைந்த பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க.
1: மற்றும்

0: மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ். டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம். மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். எட்டியான் தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ். டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
2: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிடுக்கு ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐயர் சுவாமி ஆலயத்திலிருந்து மாதாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ். டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
3: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி. இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கு 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
4: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு ராகங்கள் 16 உருவ

தொடர்ந்து நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நானும் மகிழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஹரோலினா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அதே போன்று இனிமையான பாடல் தெரிவுகளை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னைய நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கடவுளை கண்ணா வந்துக்கிறாங்க. கினிகத்தனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். சிறப்பாக செவ்வாய் ராகங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை வணக்கம் பாடல்கள் இனிக்கிறது, பாட்டு தலைவா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறார்.

தங்க சுந்தரம் வந்திருக்கின்றார் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை வணக்கம் கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நான் உடுப்பட்டி ஜஸ்ஸி ட்ரெய்லர் ஷோப்ல ரொம்ப சந்தோஷமாக சேகர் இணைந்திருக்கின்றேன். சுகுணா மற்றும் நிலானி, ஹனிஸ்கா மற்றும் டினுஷாந்த் ஆகியோர் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார் விஜயன் நடந்திருக்கின்றார். அது போன்று தர்ஷினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். வரக்கா போலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகிறதே. இவளை பனடிக்கு வந்திருக்கின்றார். வணக்கம் கெருமான்னு அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வட்டவளையிலிருந்து பார்த்திபன் இணைந்திருக்கின்றார். அது போன்று சந்தோஷ் வந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மலேசியாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக புவனேஸ்வரி ஆறுமுகம் குறிப்பிட்டுகின்றார். ரொம்ப சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அதிகம் கேட்காத பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அது போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார் ஹரன் இணைந்திருக்கின்றார். கொழும்பு 15 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சுதாகரன் குறிப்பிடுகிறதே. இவளை வணக்கம் கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க, நான் அஜித் இணைந்திருக்கின்றேன் மஸ்கேலியாவிலிருந்து அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாத்தளியிலிருந்து நாகச்சோதி வந்திருக்கிறாங்க. அது போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். ஜமுனா ஆனந்தி இணைந்திருக்கின்றேன். ஆனந்தகுமார் ஜமுனா ஆனந்தி வந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து இனிமையானதொரு பாடலை கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, பூனாகலையிலிருந்து ஜெயசுதாஸ் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். கலா வந்திருக்கிறாங்க, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். மூதூர் பிரிதோஸ் இருந்திருக்கின்றார். வணக்கம் கிருபாண்ணா, நான் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தர்மகுல ராஜா குருக்கள் இருந்திருக்கிறாங்க. அதே போன்று ஃபைரோஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு சுரேஷ் இணைந்திருக்கின்றேன். சுரேஷ் ரேவதி வந்திருக்கிறாங்க, நோரேலியா கண்டப்பளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:53. உமா வந்திருக்கின்றார். உமா சந்திரன் வணக்கம். வணக்கம். அங்கிருந்து பேசுறீங்க? அப்படியா, சரி சொல்லுங்க. சரி, உங்க ஊர்ல இருந்து கடைசி எந்த ஊருக்கு போய் வந்தீங்க? யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தீங்க. சரி, அப்ப எத்தனை நாள் பயணம்?
1: 3 நாள்
0: காணாது. போனதுக்கு ஒரு நாள், வர்றதுக்கு ஒரு நாள், ஒரு நாள் தான் வடிவா பார்க்க கூடியதா இருந்துச்சு. அதுவும் அந்த வீலுக்குள்ள போய் எங்க பாக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமையம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு டைம் போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. போனாப்புறது தான் அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இப்ப நினைக்கிறீங்க? அப்படியா? நிறைய பேர் சொன்னாங்க, அங்க பாத்தியா இங்க பாத்தியான்னு சொல்லி. எங்க பாக்க? சரி சொல்லுங்க. சரி சொல்லுங்க, உமாச்சித்திரன், இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நிகழ்ச்சி
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்க
1: நன்றி.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லக்ஸ் அந்த செவன சாலமுள்ள பகுதியில் 2 கிலோ 2 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 24 வயதுடைய சந்தேக நபர் லக்ஸ் அந்த செவன சாலமுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை பட்டய ஊடக வல்லுநர்களுக்கான நிறுவனத்தை நிறுவுவதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த சரத்துக்கள் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன சற்றுமுன்னர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் குறித்த சரத்துக்களை திருத்தி அமைத்து அல்லது நீக்கி சாதாரண பெரும்பான்மையுடன் குறித்த சட்டமூலத்தை நிறைவேற்றக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானுடனான மோதல் முடிவடைந்ததன் பின்னர் மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவத்தினர் மற்றும் உளவுத்துறை உறுப்பினர்களின் எண்ணிக்கையையும் ராணுவ முகாம்கள் மற்றும் வசதிகளின் அளவையும் குறைப்பது தொடர்பில் அமெரிக்க ராணுவ மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2001 செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பின்னர் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக மத்திய கிழக்கில் அமெரிக்கா பாரிய ராணுவ மற்றும் உளவுத்துறை வலையமைப்பை உருவாக்கி வருகிறது. எனினும் ஈரானுடனான மோதலின் போது அந்த முகாம்கள் ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு இலக்காகியதனால் அவற்றின் பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூரான் திருவடிகள் நீத்தவர்க்கு பரம் கிடைக்கும் என்பதற்கு யாழ்ப்பாணத்தின் மாபெரும் சித்தராக போற்றப்படும் யோகர் சுவாமிகள் நல்லூர் மிகன் முருகன் மீது பாடிய புகழ்பெற்ற சித்தர் பாடல் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பனடி கிளியே இரவு பகல் காணினடி ஆன்மா அழியாதென்று அன்றனுக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவனடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி. சிறைமீட்ட தேவர் சிறைமீட்ட செல்வன் திருவடிகள் காவல் இனக்காமடி கிளியே கவலை எல்லாம் போகுமடி. எத்தொழிலை செய்தாலென்ன எத்தவத்தை பட்டாலென்ன கந்தன் திருவடிகள் கிளியே காவல் அறிந்துடடி. பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி. சுவாமி யோகநாதன் சொன்னதிரு பாட்டைந்தும் பூமியின் சொன்னாலடி கிளியே பொல்லாங்கு வாராதடி என்று அருமையாக சித்தர் தேரடி சித்தர் நல்லூரானே நினைத்த மரம் நெகிழும்படி அருமையான பக்தியோடு எங்களை நல்லூரானோடு இணைத்திருக்கிற அருமையான அந்த மகா வாக்கியம் நினைத்தும் நினைத்து படிக்கின்ற அடியவர்கள் இன்றும் நல்லையிலே கண்டு மனம் நெகிழ்ந்து நாங்கள் பார்க்கின்ற ஒரு அற்புதமான காட்சிகள். நாளும் பொழுதும் அந்த நல்லூரான் திருவிழா காலங்களிலே இந்த பக்திமயமான பாடலை பாடி மகிழ்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8.
4: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

சகமாக

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:12. இந்த நேரம் ஹரல் சந்திரா, வணக்கம்.
1: வணக்கம்.
0: நம்பிக்கை கிராமத்திலிருந்து நம்பிக்கையோடு வந்துக்கிறீங்க.
1: நண்பர்கள், முகநூலிலேயே மட்டும் வந்து எங்களுக்கு அழைப்பே கிடைக்கவில்லை. அழைப்பு எடுத்து எங்கள் பேரை சொல்ல வேண்டும் என்று அழைப்புக்கு மேல் அழைப்பு வந்து கொண்டிருக்கின்றது.
0: அதான் என்ன முறைப்பாடு செய்துட்டாங்க, இதுக்கு மேலேயே நம்ம நம்ம கடமையை செய்யாட்டி பிரச்சனை ஆயிரும். சரி சொல்லுங்க, யார் யாருடைய இணைந்து பாடலில் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: தெரியவில்லை. பாண்டியரசு கமலன் சவராஜா, அதே இடத்தை சேர்ந்த சவுன் சவராஜா, மருதமனை முகமது ரபிக் சார், மருதமனை புட்டுக்கடை புகாரி, பாண்டியரசு தேவமணி டீச்சர், இந்து சாந்தி அவர்களோடு கல்முனை 2 வன்னியார் வீதியிலே இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பதிவரதன் ஹொசானிகா அவர்களை இணைத்துக் கொண்டு தாருங்கள் பாடல்.
0: நன்றி, நிகழ்ச்சியில் நடந்தமைக்க
1: நன்றி.
0: இந்த பாடல் புருஷ லட்சணம் திரைப்படத்துக்காக SP பாலசுப்ரமணியம் அவருடன் இணைந்து சித்ரா பாடிய பாடல்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருந்து நக்கீரன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதை விட விடிவி கோட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கண்மணி செல்வம் வந்திருக்கிறாங்க. எங்களை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். அதே போன்று வணக்கம் கெருபா அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி செட்டியார்த்தர் வீனஸ் செலவுல இருந்து ராசலிங்கம் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடுதான் ஓல்கோட் மாவட்டம் மெக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் மகள் ஜனனி குடும்பத்தை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதே விட செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், கணவர் தியாகராஜாவை இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கலா குறிப்பிட்டுகிறாங்க. அது போன்று செல்வம் வந்திருக்கின்றார், நானும் நிகழ்ச்சியோடுதான். தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலிருந்து கம்பம் பேனட் ஷா இருந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணம் தர்ஷினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தெஹியோவிட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்ரீராம் குறிப்பிடுகின்றார். மேல்டன் வந்திருக்கின்றார் கருங்காலி சோலையிலிருந்து. அதே போன்று வணக்கம் கெருமாண்ணன் எப்படி இருக்கிறீங்க, மூதூர் பட்டித்திடல் வடிவேல் செவ்வாய் ராகங்கள் தரும் இனிமையான பாடலை தாயின் பாடலோடு ஆரம்பித்து ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று தயபாலன் வந்திருக்கின்றார் தெஹியோ விட்டாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு புத்தளத்திலிருந்து குமார் வந்திருக்கின்றார். ரோசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அப்புதொலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை புலட்சிங்கிலிருந்து நிகழ்ச்சியோடு ரஜினா வந்திருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நான் கனி மொழி இணைந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் நாவலப்பட்டி அவளிடந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். நட்பட்டி முனை சத்தார் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, நான் நவீன் ஹாப்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். குமார் இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமரா குறிப்பிட்டுக்கிறாங்க. ஷாமிலா வந்துக்கிறாங்க பொத்துவிலில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். வணக்கம் அண்ணா, நான் எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கின்றேன், ஹட்டன் கிளவட்டன் பிரிவில் இருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். கீதா ஸ்ரீ இணைந்திருக்கிறாங்க. அது போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வசீம் குறிப்பிட்டுகிறார். ஹாப்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகிறதே வேளை பவின் சர்மா வந்துறாங்க. நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் கிருபா, ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறாங்க. அதே போன்று வணக்கம் அண்ணா, நான் ஒஸ்போன் விஜயகுமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே விட மாலம்பியிலிருந்து நிசா இணைந்திருக்கின்றார், எங்களை நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதே விட பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. தேவி யோகேஸ்வரன் நினைத்த பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள், எங்களை நிகழ்ச்சி நினைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதே விட லங்கா ஹோட்டல் ஆமர் வீதியிலிருந்து அன்வர் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:30. இந்த நேரம் கட்டுவன்ல இருந்து சகுந்தலா தேவி, வணக்கம். அதனே சரியா தானே சொன்னேன். ஆ சரி சொல்லுங்க, பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க என்ன? அப்படியோ, சரியா அப்ப நினைக்காத பாடல் ஒன்று சொல்லுங்க பாப்போம்.
1: இணைந்து
0: பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க.
1: நன்றி
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி.

0: நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம். உங்கள் வரவுக்காக நாளை தேர் திருவிழா அன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி வர்க்ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
2: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பொதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக், ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
0: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா
3: பிள்ளையாட்டு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ். டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி வர்க்ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
4: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
0: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ். டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம். நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம். உங்கள் வரவுக்காக நாளை தேர் திருவிழா அன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம். எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ். டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
5: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு
6: எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 2.6 2.8.

0: சார்.
1: சரி, இப்ப எத்தனை மணி சொல்லுங்க பாப்போம்.
0: இப்ப சார் 11:45 சார்.
1: ஆயிடுச்சு பாருங்களேன். சரி சொல்லுங்க, ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. இப்ப வந்து விலையில கூட்டி இருக்கிறீங்களா, குறைச்சிருக்கீங்களா?
0: கொஞ்சம் கூட்டிருக்கேன். என்ன சார், நீண்ட நாள் உங்களோட பேசு, அது எனக்கு மிகவும் சந்தோஷம். டைப் பண்ண சார், இன்னைக்கு உங்களோட பேசுனே சந்தோஷமா.
1: அப்படியா? சரி, அப்ப கொஞ்சம் ஓய்வா இருக்கிற நேரத்துல அழைப்பும் கிடைச்சிருச்சு, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்படியா?
0: ஆமா சார், ஆமா சார். நன்றி சார், நன்றி சார்.
1: சரி, உங்க செட்ல வந்து எப்பயுமே பாட்டை கேட்டுக்கொண்டுதான் இருப்பீங்க இல்லையா? ஒரு நண்பர் கூட்டம். எங்கேயும் இப்பொழுதும் வசந்தம். அப்படியா? சொல்லுங்க விஸ்வநாதன், நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
0: குடும்பத்திலாகவும் கோயில இருக்க மர்மம் அருள் செல்வி, பனாமத்தில் இருக்க மர்மம் சங்கீதா குடும்பத்தையும், பாண்டவன் அருள்மொழி, மும்தாஸ் பேகம், ஹோயடன், ஈடன், மர்சூ, சின்ன மகாதேவன், கிரீர் ராஜம்மா, மாவனல் மூர்த்தி, விஞ்ஞான வெள்ளையா, சோமசி, தயால, உமாச்சந்தன், சமூகதாஸ் மற்றும் சுமதா தாராளிமா, சரோஜன், அன்பான அரிப்பா, கிருபா சார், உங்களுக்கான பாடல் கேட்டு சார்.
1: நன்றி நிகழ்ச்சி.
0: நன்றி வரங்க சார், நன்றி சார்.

0: சாகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருக்கின்றார் விஸ்வநாதன். வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: உங்களை போல் நலமா உச்சாம இருக்கேன். உங்க

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டு இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். வணக்கம் கிருபான்னா, இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவி பிரிண்டர்ஸ்ல இருந்து அனுஷ்யா எழுந்துக்கிறாங்க. அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக்கு நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குமார் எழுந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் கலா அணிந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் திரணிய கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. அதேவேளை இனிமையான பாடல் தெரிவுகள், நேரம் போவதே தெரியவில்லை அப்படி அற்புதம் அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்கின்றார் சிவசீலன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் இனி நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் சங்கானையிலிருந்து கனகரத்தினம் இணைந்திருக்கின்றார். அதே போன்று அஞ்சனா அபார்ட்மெண்ட்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். கொழும்பு 15லிருந்து லோகநாதன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இடத்து நடந்த பாடல் தாருங்கள் எட்டியாந்தோட்டை விஓயாவிலிருந்து மலர்மதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். தேவி யோகேஸ்வரன் என்னைய நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிற இதேவேளை முறையின் வந்திருக்கிறாங்க. ராஜகிரியவிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மருதமனை முனாஸ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிற இதேவேளை ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வந்திருக்கின்றார். தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியில் என்னை மணித்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதி பாடல்

கொலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கிளையத்தில் விஜய் அவரோடு இணைந்து ரொஃபீனா.

தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்துக்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களுடைய விடுதலை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

0: கேட்க முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கை வருகை. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் காலி பிரதேசத்தைச் சேர்ந்த அதிபர் ஒருவர் கைது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறினார் சமல் ராஜபக்சே. இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 புதிய குளிரூட்டப்பட்ட பேருந்துகள். கடந்த 6 வாரங்களில் இல்லாத அளவுக்கு உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு. மகளிர் ஆசிய கிண்ண T20 கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் 72 ஓட்டங்களினால் அபார வெற்றி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்சே சுமார் 1 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறிச் சென்றுள்ளார். அவர் இன்று காலை 10 மணியளவில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு விலகி தந்திருந்தார். ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் ஒன்றினை வழங்குவதற்காகவே அவர் இவ்வாறு ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் என கூறப்படும் ஷிரான் பாஷிக் உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 2 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி நயோமி விக்ரமசேகர முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது போலீஸ் மத்திய குற்ற விசாரணை பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஷிரான் பாஷிக் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இலங்கையின் முன்னணி போதைப்பொருள் வர்த்தகர் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் 48 வயதான ஷிரான் பாஷிக் கடந்த 14 தேதி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். திகிவள கலுபோவில பகுதியைச் சேர்ந்த இவர் சர்வதேச போலீசாரினால் சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த மே மாதம் 26 தேதி ஷிரான் பாஷிக்கை துபாய் போலீசார் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்றைய தினம் நாட்டுக்கு வருகை தரவுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதே இந்த விஜயத்தின் பிரதான நோக்கமாகும். வியாழக்கிழமை வரை திட்டமிடப்பட்டுள்ள இவ்விஜயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக, பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகொந்தா உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளை ராஜ்நாத் சிங் சந்திக்கவுள்ளார். அத்துடன் கொழும்பு வாழ் இந்திய பிரஜைகளையும் இவ்விஜயத்தில் சந்திக்கவுள்ளார். மேலும் கடந்த ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின்போது கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் இந்த விஜயத்தின்போது மீளாய்வு செய்யப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 38 வருடங்களுக்கு பின்னர் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளமை முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே ராஜ்நாத் சிங்கின் விஷயத்தை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அவர் பயணிக்கும் சந்தர்ப்பங்களில் கொழும்பு நகரின் சில பிரதான வீதிகளில் போக்குவரத்து அவ்வப்போது மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கை பட்டய ஊடக வல்லுநர்களுக்கான நிறுவனத்தை நிறுவுவதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த சரத்துக்கள் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னே இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் குறித்த சரத்துக்களை திருத்தி அமைத்து அல்லது நீக்கி சாதாரண பெரும்பான்மையுடன் குறித்த சட்டமூலத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்ட மூலத்திற்கமைய முன்மொழியப்பட்டுள்ள இந்த சட்ட வாக்கத்தின் மூலம் குறித்த நிறுவனம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக நிறுவப்பட உள்ளது. இலங்கையின் ஊடகத்துறையில் ஈடுபட்டுள்ள ஊடகவியலாளர்களுக்கு உயரிய தரநிலைகளை அறிமுகப்படுத்துவதையும் அதனை பேணி வருவதையும் நோக்கமாக கொண்டு இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலையில் முதலாம் தரத்திற்கு மாணவர்கள் இருவரை இணைத்துக் கொள்ளும் பொருட்டு லஞ்சம் பெற்றுக் கொண்ட குற்றச்சாட்டில் காலி பிரதேசத்தைச் சேர்ந்த அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான அதிபர் குறித்த பிள்ளைகளை சேர்ப்பதற்காக ஒரு பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் வீதம், இருவரிடமும் 6 லட்சம் ரூபாய் கோரியுள்ளதுடன் பின்னர் அத்தொகை 3 லட்சம் ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதில் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு 2026 முதலாம் தரத்திற்கு ஒரு பிள்ளையை சேர்ப்பதற்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இவ்விரு பிள்ளைகளையும் பாடசாலையில் சேர்ப்பதற்கு தேவையான பணிகளை செய்து கொடுத்தமைக்காக மேலும் 2.5 லட்சம் ரூபாய் பணம் கோரப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இவ்வாறு கோரப்பட்டிருந்த 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற முயன்றபோதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கைதான சந்தேக நபர் காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நுவரெலியா மாவட்டத்தில் பல்வேறு சுற்றுலா ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய எதிர்வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் மோகினி அல்ல மற்றும் மௌசாகல நீத்தக்கத்தை மையமாக கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. சுற்றுலா அமைச்சு, மத்திய மாகாண சுற்றுலா திணைக்களம் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் இணைந்து செயற்பட உள்ளதாக நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீராராய்ச்சி தெரிவித்துள்ளார். அபர்டீன், லக்ஷபான, மரே மற்றும் காத்மூர் நீர்வீழ்ச்சிகள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும் மௌசாகலை நீர்த்தக்கத்தை மையமாக கொண்டும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தின் சுற்றுலா ஈர்ப்புமிக்க இடங்களை மேலும் பிரபலியப்படுத்தி அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அந்த பகுதிகளுக்கு ஈர்ப்பதே இந்த நிகழ்ச்சிகளின் பிரதான நோக்கமாகும். சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ராவணா எல்ல வனப்பகுதியில் அமைந்துள்ள நெல்திய பொக்குணவை பாதுகாப்பதற்காக புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தலில் சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க படபதி கையொப்பமிட்டுள்ளார். நெல்திய பொக்குணவை பார்வையிட தினமும் பெருமளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்ற நிலையில் அங்குள்ள சுற்றுச்சூழல் கட்டமைப்பை பாதுகாப்பதே இந்த விதிமுறைகளின் பிரதான நோக்கமாகும். இதன்படி நெல்திய பொக்குணவின் நீரில் இறங்குவது மற்றும் நீரில் குப்பைகளை வீசுவது தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அதிக சத்தம் எழுப்புதல், இசைக்கருவிகளை இசைத்தல், தீ மூட்டுதல், புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானம் அருந்துதல் ஆகியவையும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள பாறைகளில் எழுத்துக்கள் அல்லது அடையாளங்களை பதிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை 10 வயதிற்கு குறைந்த சிறுவர்கள் நெல்திய பொக்குணவில் உள்ள குகைக்குள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 10 வயதிற்கு மேற்பட்ட 18 வயதிற்கு குறைந்த சிறுவர்கள் பாதுகாவலர் ஒருவருடன் மாத்திரமே குகைக்குள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வனவிலங்குகள் மற்றும் தாவரங்களை பாதுகாப்பதற்கான சட்டத்தின் கீழ் இந்த புதிய விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. முல்லைத்தீவில் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3200 கிலோகிராமுக்கும் அதிகமான மீன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையின் கிழக்கு கடற்படை அதிகாரிகள் மற்றும் கடற்றொழியல் மற்றும் நேரியல் வள திணைக்கள அதிகாரிகள் இணைந்து நேற்றைய தினம் இந்த சுற்றி வளைப்பினை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது புதுமாத்தலன் கடற்கரை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் இயங்கிய மீன் சேகரிப்பு நிலையம் ஒன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு வெடிப்பொருட்களை பயன்படுத்தி பிடிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பெருமளவிலான மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட மீன்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட பெண் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக முல்லைத்தீவு கடற்றொழில் மற்றும் நேரியல் வள திணைக்கள அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லக்ஸ் அந்த செவன சாலமுள்ள பகுதியில் 2 கிலோ 2 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 24 வயதுடைய சந்தேக நபர் லக்ஸ் அந்த செவன சாலமுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானுடனான மோதல் முடிவடைந்ததன் பின்னர் மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவத்தினர் மற்றும் உளவுத்துறை உறுப்பினர்களின் எண்ணிக்கையையும் ராணுவ முகாம்கள் மற்றும் வசதிகளின் அளவையும் குறைப்பது தொடர்பில் அமெரிக்க ராணுவ மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2001 செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பின்னர் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக மத்திய கிழக்கில் அமெரிக்கா பாரிய ராணுவ மற்றும் உளவுத்துறை வலையமைப்பை உருவாக்கியது. எனினும் ஈரானுடனான மோதலின் போது அந்த முகாம்கள் ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்காகியதனால் அவற்றின் பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போது சுமார் 5000 அமெரிக்க ராணுவத்தினர் மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ளதுடன் 2 விமான தாங்கி கப்பல்கள் மற்றும் பல ஏவுகணை கப்பல்களும் அங்கு உள்ளன. புதிய திட்டத்தின் கீழ் சில நிரந்தர ராணுவ தளங்களை தொடர்ந்தும் பேணுவதுடன் ஏனைய நடவடிக்கைகளுக்கு தேவையான நேரங்களில் மாத்திரம் படையினரை அனுப்புவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பின்னர் 25 ஆண்டுகளாக மத்திய கிழக்கில் நீடித்த அமெரிக்க ராணுவ தலையீட்டில் புதிய கொள்கை மாற்றமாக அமையக்கூடும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே கடந்த 6 வாரங்களில் இல்லாத அளவுக்கு உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: மகளிர் ஆசிய கிண்ண டி20 கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி 72 ஓட்டங்களினால் அபார வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் அரையிறுதி சுற்றுக்கும் குறித்த அணி முன்னேறியுள்ளது. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 143 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பாகிஸ்தான் அணிக்காக ஷவால் சுல்ஃபிகார் அதிகபட்சமாக 47 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஆயிஷா 26 ஓட்டங்களையும் அணித்தலைவி ஃபாத்திமா சனா ஆட்டமிழக்காமல் 24 ஓட்டங்களையும் பெற்றனர். 144 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ஹாங்காங் அணியில் தலைவி நட்டாஷா 1 ஓட்டத்துடனும் மரிகோஹில் ஓட்டம் எதுவும் பெறாமலும் ஆட்டமிழந்தனர். கேரிஷன் 30 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஏனைய வீராங்கனைகள் பாகிஸ்தான் பந்துவீச்சு எதிர்கொள்ள முடியாமல் ஆட்டமிழந்தனர். இதனால் ஹாங்காங் அணி 19 ஓவர்களில் 71 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பாகிஸ்தான் அணியின் நஸ்ரா சாந்து அபாரமாக பந்துவீசி 7 ஓட்டங்களை மாத்திரமே கொடுத்து 6 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இந்த வெற்றியின் மூலம் பாகிஸ்தான் அணி ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிக்கும் தகுதி பெற்றுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணி இலங்கை மகளிர் அணியை எதிர்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கை வருகை. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் காலி பிரதேசத்தைச் சேர்ந்த அதிபர் ஒருவர் கைது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறினார் ஷமல் ராஜபக்ஷ. இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 புதிய குளிரூட்டப்பட்ட பேருந்துகள். கடந்த 6 வாரங்களில் இல்லாத அளவுக்கு உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு. மகளிர் ஆசிய கிண்ண டி20 கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் 72 ஓட்டங்களினால் அபார வெற்றி. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சி வசந்தம் எஃப்எம். அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: குன்றுதோறும் குடியிருக்கும் குமரன் வந்தமர்ந்தான் இலங்கை மணி திருநாட்டின் பல தலங்களிலே. துள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி பிளம்பும் உண்டோ? அந்த சுப்பையன் போலொரு அன்பு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ? அருமையான அந்த வரிகளோடு ஈழத்திலே இருக்கக்கூடிய அற்புதம் மிக்க முருக தலங்களோடு இணைய போகின்ற இந்த தருணத்திலே சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகோற்சவ பெருவிழா ஆரம்பமாகி இடம்பெறுகிறது. அந்த வகையிலே நல்லூரான் அலங்கார கந்தனாக இருக்கிற பெருமானுக்கு மகோற்சவ பெருவிழா சிறப்போடு இடம்பெறுகிறது. நல்லூர் அலங்கார கந்தனுடைய மகோற்சவ பெருவிழாவின் பக்திமயம் நாடெங்கும் பரவுகின்ற வேளையிலே யாழ்ப்பாணத்தினுடைய நகரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலே நல்லூர் மாநகரிலே நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் அமைந்திருப்பது ஒரு சிறப்புமிக்க பெருமையை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0767-76-76-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

இணையத்தோடு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான அழகான பாடலோடு சந்தோஷமாக வசந்தத்தின் இன்றைய செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நிறுவதும் நிகழ்ச்சியை நாங்களும் சந்தோஷமாக ஆரம்பித்திருக்கிறோம். இதே போல அடுத்தடுத்தும் இனிமையான சூப்பரான இடைக்கால பாடல்கள் தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் ஒழிக்க தயாரா இருக்கு. அது ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்க எல்லோருக்குமே தெரியும் வசந்தத்துல அழகான இனிமையான இடைக்கால பாடல்கள் விளம்பர தயாரா இருக்கு. எனவே தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க அப்படின்ட்டு சொல்லி ஞாபகப்படுத்திக் கொண்டு சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும், பாடல்களை விரும்பி கேட்கணும், பாடல்களை பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நீங்க அழைப்பு ஏற்படுத்தலாம். 0112-1205-0011 அல்லது 0112-1205-118 நீங்களும் கால் பண்ணுங்க. தொடர்ந்தும் பேஸ்புக் பக்கமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளலாம் வாங்க.

0: புது வரவு உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விஷேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை. எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு.
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குடபவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கு 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கு 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
0: அனுசரணை
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்.

0: இனிமையான இடைக்கால பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகலம் நிகழ்ச்சியோட ரொம்ப ரொம்ப சூப்பராக நாங்களும் இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்றியாந்து டைட்டானிக் சலூன்ல நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா இணைந்திருந்தாரு. சரி, ராஜா தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் அடுத்து ஒழிக்க தயாராரு அப்படின்னு சொல்லும் போது அழைப்பின் மூலமாக அவர் அன்பு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. பேசலாம் இர்ஷாத், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க இர்ஷாத்?
1: அப்புறம்
0: சொல்லுங்க இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொன்னா எந்த பாடல் உங்களுடைய அந்த பாடல் தான் பிடிக்குமா? சரி சரி, அடுத்தும் நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடல் இருக்கு. அடுத்த பாடல் கூட இருஷா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க, யாருக்காக அந்த பாடல் கேட்கலாம்? சரி, அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி இர்ஷாத் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமை.

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: நாட்களிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நெருக்குதலும் நிகழ்ச்சியோடு இந்த நேரம் அழைப்பில் நிசாம் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க? சந்தோஷமான வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன். கடையில பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது நிசாம்?
2: இன்னைக்கு நல்ல பிசினஸ் ஆனது போச்சு.
1: ஓகே, சிறப்பு. இத நாங்களும் எதிர்பார்த்தோம். சரியா? பாடல்கள் பிடிச்சிருந்துச்சா?
2: நல்ல பாடல்கள். இப்ப ஒரு பாட்டு போட்டீங்க, அதுவும் ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, அடுத்த பாடல் கூட ஒரு சூப்பரான பாடல் தான், யாருக்காக சொல்லுங்க நிசாம்.
2: உங்களுக்காகவும் எனக்காகவும் கேனடாவில் வசிக்கிற என்னுடைய அன்பு தங்கச்சி முனீரா, யூகேல மூசாத் மச்சன் ரீமா, உங்களையும் வந்து தனி இஷ்டம் நல்ல டெக்னிக்கல் நாலேஜ்.
1: சரி சரி, ஓகே ஓகே, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி,
2: ரொம்ப நன்றி.
1: சரி ஓகே, நிகழ்ச்சியில அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனதியலத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல். இன்றைய ஸ்டார் பாடல் ஆசிரியர் புலமை பித்தன்.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள்

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்ற செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நீண்டகாலமாக உரிய கவனம் செலுத்தப்படாமல் இருந்த பெரகல வெள்ளவாய வீதியை 2,350 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பணிகள் கடந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார தலைமையில் இந்த பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. தித்வா சூறாவளியினால் கடுமையாக சேதமடைந்த நானூயா முதல் கிரேட் வெஸ்டர்ன் வரையிலான ரயில் பாதையின் புனரமைப்பு பணிகள் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவு செய்யப்பட உள்ளன. புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததும் குறித்த ரயில் பாதை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக மீண்டும் திறக்கப்பட உள்ளது. நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர் ஆராய்ச்சி உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் சேதமடைந்த ரயில் பாதையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். புனரமைப்பு பணிகள் தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலிய குடியிருப்புகளுக்கு வர்த்தக தடைகளை விதிக்க பிரித்தானியா தீர்மானித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. இந்த தீர்மானம் குறித்த அறிவிப்பை பிரதமர் ஆண்டி பெர்னம் இன்று வெளியிடவுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் பிரதமர் தலையிடும் மிகப்பெரிய வெளிநாட்டு கொள்கை தீர்மானமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த தீர்மானத்திற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளிடமிருந்து எதிர்ப்புகள் வெளியாகலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. முருகன் தங்கியிருக்கக்கூடிய தலங்களை அடிப்படையாக வைத்து கூட திருப்பரம் குன்றத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவன் திருப்பரன் என்று கூட அழைக்கப்படுகிறான். திருச்செந்தூரிலே முருக வழிபாடு மகத்துவமானது. திருச்செந்தூரிலே இருக்கின்ற முருகப்பெருமானை செந்திலாண்டவர் என்று அழைப்பார்கள். இதனால்தான் நம் மத்தியிலே செந்தில் குமரன், செந்தில், செந்தில் என்கின்ற பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. பல பேருக்கு செந்தூரன் என்கின்ற பெயர் இருக்கிறது. திருச்செந்தூர் முருகனை சுட்டுகின்றவாறுதான் திருச்செந்தூர் முருகனுக்கு சிறப்பு செய்கின்றவாறுதான் செந்தூரன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள்,
3: செவ்வாய் ராகங்கள்.

0: எங்கு முதலாளி திரைப்படத்துக்காக இடம்பெற்றது பாடல். நேரம் இப்போது 1:11 ஆகின்றது. செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதுகளும் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் இந்த மனதிலத்தின் முதல் நேரா ஜமுனா, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன் ஜமுனா. என்ன செய்துட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா, வர்க் பண்றீங்களா?
1: நாங்க விவசாயம் செய்யறோம் அக்கா.
0: சரி சரி, ஓகே. ஜமுனா, உங்க ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைக்கலாமா?
1: சமைக்கிறீங்க? அன்பு கணவருக்காகவும், மகன் தீக்ஷிந்தேவ், மகள் சதீக்ஷாவுக்காகவும், வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் எனக்காக ஒரு பாடல் தாருங்களக்கா.
0: என்ன பாடல்?
1: மலை வருது மலை வருது கூடை கொண்டு வா, மானே உன் மாறாத்திலே. அந்த பாடலுக்கா?
0: சரி, அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, சரியா ஜமுனா?
2: சிறு

வரவு உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
2: பிள்ளையாழி போட்டு
1: இம்மாதம் 6ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
1: சேஷினி ஜுவல்லரி SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: பூமழை பொழியது திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான பாடல் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியில் ஒளித்து ஓய்ந்தது. நேரம் இப்போது 1:32. இந்த நேரம் அழைப்பில் பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். சந்தோஷமான வணக்கம் பரமேஸ்வரன். எப்படி இருக்கிறீங்க? சரி, எங்க இருந்து பேசுறீங்க? ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைக்கிறீங்களா? கொஞ்சம் தூரமா போங்க. சரி, ஓகே. மட்டக்களப்புல நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு
1: சொல்லுங்க. மட்டக்களப்பு பாவப்பு.
0: ஆஹா, உங்க அழைப்பு கிளியர் இல்லாம இருக்கே பரமேஸ்வரன். சரி, ஓகே, மீண்டும் முயற்சி செய்யுங்க. நீங்க யாருக்காக எல்லாம் பாடல் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்தீங்களோ எல்லோருக்காகவும் பாடல் தர நான் ரெடியா இருக்கிறேன். இப்போது அழைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: நான் ரதல்ல ராஜேந்திரன், கலக்கி சைல இருந்து கேக்குறேன்.
0: அப்படியா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். வேலை நிமித்தமா இங்க வந்திருக்கீங்க அப்படியா?
1: இல்லவா, நான் இப்ப 2 வருஷமா இங்க கொல்கத்தால
0: இருக்கேன். சரி சரி, ஓகே ராஜேந்திரன். சரி, ஓகே, வர்க் எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லுங்க.
1: வாழ்க்கையெல்லாம் ஓடுமா?
0: சரி, ஓகே, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: இந்த மகன் வந்து இப்போ 1 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருமா, அவருக்கு விருப்பமான பாட்டு வந்து
0: சரி, ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க ராஜேந்திரன். ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்து ஒரு இனிமையான பாடல் இது.

0: கருணையின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர்ணி வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்
1: அப்படியா
2: சரி,
1: கூட இருந்து பாடல்கள் கேட்டுருக்கீங்க, அதுவும் இடைக்கால பாடல்கள்.
2: நல்ல பாடல்கள் மேடம். சரி, செவ்வாய் ராகங்கள் சந்தோஷமா இருக்கு கேட்ட, எங்களை வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ரொம்ப ரொம்ப நன்றி சரோஜினி. இடைக்கால நடிகர்கள்ல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. சரி, அதுதான் கேட்டேன், யார பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. இடைக்கால நடிகர்கள் எப்பவுமே விஜய் தான். சரி சரி, ஓகே சரோஜினி. அப்புறம் சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
2: ஆட்டோ விஸ்வநாதன், சோமசிரி, சின்னையா மகாதேவன், மும்தா சிவேதம், அருள்மொழி, சாந்தனி, ராஜலட்சுமி, ஈடன், சண்முகநாதன், இவர்களுக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காகவும்.
1: சரி, அனைவருக்காக பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
2: நன்றி.
1: சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனத்தீலத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல், இன்றைய ஸ்டார் பாடலாசிரியர் புலமை பித்தன்.
0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை
1: வழங்குவதற்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வடமாகாண பாடசாலைகளில் 170 தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப ஆசிரியர் பணியிடங்களில் சுமார் 31% வெற்றிடமாக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய, பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்காக 23,000 ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பரீட்சைகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் நடப்பு ஆண்டுக்குள் ஆசிரியர் வெற்றிடங்களில் 50% நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். மேலும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சுடன் இணைந்து கல்வித்துறைக்கான புதிய வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் மனித யானை மோதல்கள் கணிசமாக குறைந்துள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டில் கடந்த மாதம் 21 வரையிலான புள்ளி விவர தரவுகளின்படி யானை மனித மோதலினால் 207 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதுடன் 88 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக அத்திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் மாரசிங்க குறிப்பிட்டார். நிலவும் வறட்சியான வானிலையுடன் காட்டு யானைகளின் நடமாட்டம் உயர்மட்டத்தில் காணப்படுவதால் அதுகுறித்து பொதுமக்கள் அதிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: சவுதி அரேபியாவின் தென்பகுதியில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களுக்கு சவுதி அரேபியா பதிலடி கொடுக்கக்கூடும் என அந்நாட்டு அரசியல் ஆய்வாளர் காலித் ஃபத்ரஃபி தெரிவித்துள்ளார். ஹூதிகளின் தாக்குதல்களில் 70 மேற்பட்டோர் காயமடைந்ததுடன் பல எண்ணெய் மற்றும் எரிசக்தி நிலையங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் நிலைமையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் இதற்கு பதிலளிப்பது அவசியமாகியுள்ளதாகவும் காலித் ஃபத்ரஃபி தெரிவித்துள்ளார். எனினும் சவுதி அரேபியா ஹூதிகளுடனோ அல்லது ஈரானுடனோ நீண்டகால போர் ஒன்றில் ஈடுபடும் வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனுத்தியாளர் செய்தியினை 3 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல் நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனுக்கு குமாரன் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. கு என்றால் அறியாமை என்று பொருள், மாறன் என்றால் நாசம் செய்பவன் என்று பொருள். அறியாமையை இல்லாமல் செய்பவன், நாசம் செய்பவன், ஆதலால் அவனுடைய பெயர் குமாரன். முருகன் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவன், அதனாலே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்கின்ற ஒரு பெயர் கூட இருக்கிறது. வி என்றால் பட்சி, பறவை. சாகன் என்றால் சஞ்சரிப்பவன், மயில் மீது இவன் சஞ்சரிப்பவன். ஆதலாலே வி என்பது பறவையை குறிக்க அதன் மேல் சஞ்சரிப்பவன் என்கின்ற சாகன் என்கின்ற பொருளை எடுத்து வி சாகன் என்கின்ற பெயர் வந்திருக்கிறது. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தமையால் இந்த பெயரை அவனுக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776 76 76.
3: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள். ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள். செவ்வாய் ராகங்கள், செவ்வாய்

0: பழந்தோட்டையில் புது வரவு உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அழைத்த வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்
2: இனிமையான இடைக்கால பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: எப்படி இருக்கிறீங்க அருள்மொழி? நானும் நல்லா இருக்கேன். பொழுதெல்லாம் அப்படி போகுது? சாப்பிட்டீங்களா மதியம்? பாடல் யாருக்காக கேட்கலாம் அடுத்த பாடல்?
3: எனக்கு
2: பாடலாச்சே. பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி அருள்மொழி. தொடர்ச்சியாக சொந்தங்களை நீங்களும் இதே போல அழிப்பேற்படுத்தலாம். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல்களை கேட்கலாம். 01212-1855 கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா 01212-1855-111 கால் பண்ணுங்க. இதே போல பேஸ்புக் பக்கமா தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்க.

0: விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு
0: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
0: அனுசரணை கைவிட முடியாதது போலவா?
4: இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் விருது பிரைட்டெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

சாமுண்டி திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து போய் இந்த நேரம் 2:30. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமா ஏராளமான சந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க, இணைத்துக் கொள்ளலாம். தர்ஷினி கொழும்பு 15 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க, உறவுகளுக்காக பாடல் விவேகிட்டிருக்கிறாங்க. மூதூர் மன்ஹா டெய்லர்லிருந்து ஃபிர்தாவுஸ் இணைந்திருக்கிறார், அருமையான பாடல் தெரிவுகள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே நேரம் குறிச்சாக்கணிலிருந்து அசருடீன் இணைந்திருக்கிறார், நூர்ஜஹான், அன்வர், ஜாரி, ரிகா, ஸ்ரீயாசத், ரீனா குட்டிக்காக பாடல் விவேகிட்டிருக்கிறார். அதே போல ஹட்டன்ல இருந்து எங்களோட வசீகரன் இணைந்திருக்கிறார். அப்படியே மதுரை பக்கம் போயிட்டு வரலாம். மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் உறவுகளுக்காக பாடல் விவேகிட்டிருக்கிறார் நிகழ்ச்சியின் வாயிலாக. தியாகுச்சனா இணைந்திருக்கிறார், பாமினி துஷ்யந்தன்காக பாடுறது தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்துல இருந்து இன்ஷாப் இணைந்திருக்கிறாரு, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. ஸ்மைல் அதே நேரத்தில் இக்பால்காக ஒரு அருமையான பாடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். அஸ்மோன்ல இருந்து விஜயகுமார் இணைந்திருக்கிறார், திம்பிகாசில இருந்து ஸ்டீபன் இணைந்திருக்கிறார், ஒரு கூட வத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறதா சொல்லி இருக்கிறார். இங்கிரிய பக்கம் போயிட்டு வரலாம், அங்கிருந்து ரவி இணைந்திருக்கிறார், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், எல்லா பாடல்களும் அருமையிலும் அருமை அப்படின்னு சொல்லி. அதே நேரம் ராஜகோபால் பாலா இணைந்திருக்கிறார், தொண்டிமன்னார்ல சுதன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அதே போல முகமது ஷாருக் இணைந்திருக்கிறாரு, பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அக்குரணியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அனைவருக்காகவும் நிகழ்ச்சி. அடுத்து வெற்றி விழா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: இடைக்கால ராகங்களை மீட்டும் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள்.

the day. ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் இப்போது 2:47 செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியில் அடுத்தும் எங்களுடைய பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிற சொந்தங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். விஜயன் இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியில எல்லா பாடல்களும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. குதகலமா சந்தோஷமா இனிமையாக நானும் பாடல் கேட்டுருக்கிற நண்பு மனைவி மாலினி அதே நேரத்தில் வந்து உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி மட்டக்களப்பிலிருந்து அவர் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தார். அதே நேரம் எங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இணைந்திருக்கிற

அங்க தமிழ்நாடு தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். பெனடிக்ட் இணைந்திருக்கிறார் ஹாப்டோன்ல இருந்து. நவீன், நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்தகளிலிருந்து அரசு உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறார். அதே நேரம் வந்து எங்களோடு வந்து இணைந்திருக்கிறாங்க. பெருமாள் இணைந்திருக்கிறாரு. அவரும் யாழ்ப்பாணத்தில் அது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். உறவுகளில் ஒருக்காகவும் அடுத்த பாடலை டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. அதே நேரம் மாபனிலிருந்து நிஷா இணைந்திருக்கிறாங்க. மனோகரன் கணபதி இணைந்திருக்கிறாரு சொந்தங்களுக்காக பாடல் பிபி கேட்டு. உடுப்பட்டியிலிருந்து கண்ணா இணைந்திருக்கிறாரு, எனக்காகவும் ஒரு பாடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். சுபாஷினி இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் பனாவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. எல்லா பாடல்களையும் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆகாஷ் கரோலினால் இருந்து இணைந்திருக்கிறார். கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறாங்க. அஸ்வினி தினேஷ் இணைந்திருக்கிறார் சிங்காரவத்தி சாமிமலையிலிருந்து. கிருஷ்ணபிள்ளை இணைந்திருக்கிறாரு, அவரும் உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டு. பெரிய நீலாபணியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். மணிமாறன் இணைந்திருக்கிறார் ஹப்புத்தலையிலிருந்து. அதே நேரம் சசிகலா இணைந்திருக்கிறாங்க, அவங்களும் புசலாவிலிருந்து நிகழ்ச்சி கட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் ஒலிக்க வருகின்றது சிவா திரைப்படத்திற்காக.

ஒலிக்காரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து மினந்திருக்கலாம் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டுவரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் ஜி ஆர் இருவரும் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: மங்களராம விகாரையின் விகாராதிபதி அட்டம்பிட்டிய சுமன தேரரை எதிர்வரும் 11 தேதி வரை விளக்கமறையில் தொடர்ந்து வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 31 தேதி மட்டக்களப்பில் உள்ள புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் அலுவலகத்துக்கு சென்று அங்குள்ள அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமைக போலீசார் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் சந்தேக நபர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அட்டம்பிரிய சுமன தேரரை எதிர்வரும் 11 தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலம் ஈட்டிய பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படும் 13 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான 2 சொத்துக்களை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு முடக்கியுள்ளது. அம்பிலிப்பிட்டிய கவாஸ்திபுர பகுதியில் அமைந்துள்ள 1 ஏக்கர் காணியும் 3 மாடி வீடும் சுமார் 7 கோடி ரூபாய் பெறுமதியானவை என தெரிவிக்க வந்துள்ளது. அத்துடன் அம்பிலிப்பிட்டிய பிம் பதுயாய புதிய நகரில் அமைந்துள்ள 23.7 பெச் காணியும் 3 மாடி வீடும் சுமார் 6 கோடி ரூபாய் பெறுமதியானவை என போலீசார் தெரிவித்துள்ளனர். பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குறித்த சொத்துக்கள் நேற்று முதல் 14 நாட்களுக்கு
1: முடக்கப்பட்டுள்ளன.
2: அமெரிக்காவுடனான வர்த்தக மோதலை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் அமெரிக்க பொருட்களுக்கு கனடா இன்று முதல் புதிய வரிகளை அமுல்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 15%, 25% மற்றும் 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்கள் பாதிக்கப்பட உள்ளன. அலுமினியம், வீட்டு உபகரணங்கள், பால் உற்பத்திகள், விவசாய உபகரணங்கள், தளபாடங்கள் மற்றும் இளத்திருநீள் பொருட்கள் உள்ளிட்ட பல துறைகள் இதனால் பாதிக்கப்படும் என தெரிய வந்துள்ளது. கனடாவின் குறித்த நடவடிக்கை கனடிய பொருட்களுக்கு அமெரிக்கா கடந்த ஆகஸ்ட் 22 தேதி 50% வரி விதித்ததுக்கு பதிலடியாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இதுவரை குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் நீண்டகால வர்த்தக மோதலுக்கு கனடா தயாராகி வருவதாக தெரிய வந்துள்ளது. நமது அடுத்த மனத்தியால செய்தி அறிக்கையினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய மகுடமே
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: நிமிர்ந்த நடை

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன், ஆதலால் இவன் கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கந்து என்றால் நடுவில் இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் நடுவிலே இருப்பதால் அவன் கந்தன். அப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோலத்திற்கு கூட சோமாஸ்கந்தன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுக்குள்ளே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஒரு மூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம் தான் சோமாஸ்கந்தன்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர்ணம் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். வணக்கம் சியா.
1: வணக்கம் ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. நாங்கள் ரெண்டு பேரும் 5 மணி வரைக்கும் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகிறோம். நீங்களும் 102.6 102.8 வசனத்தோடு இணைந்து நல்ல பல தகவல்கள் தொடர்ச்சியாக வரும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதே போல உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தின் ஊடாகவும் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியை 5 மணி வரைக்கும் கேட்டு மகிழ போறீங்க. இன்னைக்கு மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள்லாம் தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்குது. என்ன எக்கச்சக்கமான இடைக்கால பாடல்களை நீங்க நாள் முழுக்க உங்க வசந்தத்தின் செவ்வாய் ராகங்களோடு இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நாங்க கேட்டிராத பாடல்கள், கேட்கக்கூடிய பாடல்கள், மனசுக்குள்ள இருக்கிற ஆனந்தி, உங்க மனசுக்கு இருக்கிற பாடலாம் வரும்.
0: அப்படியா?
1: ஓகே ஓகே. அதே போல உள்நாட்டுல வெளிநாட்டுல இருக்கிற அப்டேட் மட்டும் இல்ல, எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிறது அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்து நேரம் 3:13 ஆக கொண்டிருக்கிறது. பொதுவா ஆனந்தி, இந்த வெயிலினுடைய தாக்கம் ரொம்பவே அதிகரிச்சுட்டு தான் போகுது நாளுக்கு நாள், இல்லையா? சரி, அது ஒரு பக்கம் இருக்க. இப்ப நாட்டுல நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, வெளிநாட்டுலயும் நிறைய நடக்கிறது. அதுக்கு முதல்ல எங்கட நாட்டுல என்ன நடக்கிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க.
0: இப்போ பார்த்தீங்கன்னா சியார், இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதிவேக நெடுஞ்சாலையில் போகிறவங்க வந்து ஆசனப்பட்டி அணியணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க. சரி, ஆனால் இவ்வளோ நாளைக்கு கால அவகாசம் கொடுத்தாச்சு. ஆமாம், இது வந்து இப்போ இந்த ஆசனப்பட்டி அணிவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் 19 அமுல்படுத்துறதுக்காக இருக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க வந்து தெரிவித்திருக்காரு. சரியா, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி இவ்வளோ நாள் உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்தாச்சு, இனி கண்டிப்பாக நீங்க நெடுஞ்சாலையில் போகும்போது வந்து, அதுவும் அதிவாக நெடுஞ்சாலையில் போகும்போது கண்டிப்பாக நீங்க வந்து ஆசன பெட்டி அணிய வேண்டும் அப்படிங்கறத 19 இருந்து மறுபடியும் அமுல்படுத்த போறாங்க.
1: அதாவது கடந்த மாதம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதம் ஆரம்பத்துல 19 அமுல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனாலும் நிறைய சலுகைகள் கொடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு 8
0: பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு உங்களுக்கு 19 வச்சு டைம்.
1: இது வந்து நம்ம சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சு சோம்பேறிகளுக்கான ஒரு நிறைய டைம் கொடுத்தா அது சோம்பேறித்தனம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி ஓகே. இப்ப நாட்டுல வந்துட்டு அரச நாட்டினுடைய அனைத்து அரச பல்கலைக்கழகங்களிலும் பணியாற்றுகின்ற விரிவுரையாளர்கள் வந்துட்டு நாளை ஒரு நாள் அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் சம்மேளனம் தான் இதை தெரிவிச்சிருக்கிறது. எனவே விரிவுரையாளர்களினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி கோரித்தான் இந்த அடையாள பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே நாளைக்கு எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்துட்டு ஸ்ட்ரைக் நடக்கும். அது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, லெக்சர்ஸ்மாருடைய ஸ்ட்ரைக் இருக்கும். ஸோ அதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கொள்றது மட்டுமில்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நாங்கள் பாட்டு கேட்கலாம்.
0: ஒலிக்கும் பாடல் இது இதய தாமரை திரைப்படத்திற்காக.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் மாலை 3:20.
1: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38.
5: நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம் உங்கள் வரவுக்காக நாளை தேர் திருவிழா அன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம்.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: என் ராசாவின் மனசில் ஒரு அழகான பாடல், இளையராஜாவின் இசையில் சுரன்லதா பாடிய ஒரு அழகான பாடல்.
1: மனசுல யாரு
0: அது வந்து இந்த பாடலுடைய திரைப்படத்தின் பேர்.
1: உங்களோட மனசுல ராசா இருக்கிறாரு அப்படிதான்,
0: அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சரி, வசந்தத்தின் போட்டு தாக்கு கேட்டுட்டு இருக்கீங்க, 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க.
1: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இடைக்கால பாடல்களோடு கிடைந்திருக்கிறீங்க. 102.6 102.8 இணைந்திருக்கிறீங்க. அதே போல www.vasanthafm.lk.com இணைந்திருக்கலாம்.
0: பொது பாத்தீங்கன்னா GR மீன் பிடிக்கிறதுக்கு, சரியா, பொதுவா மீன் பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பயன்படுத்துவாங்க?
1: வலைய பயன்படுத்துவாங்க,
0: தூண்டில் பயன்படுத்துவாங்க, இப்படி நிறைய விஷயம் பயன்படுத்துவாங்க,
1: மூளை பயன்படுத்துங்க.
0: ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முல்லைத்தீவுல ஒரு பகுதியில வந்து வெடிப்பொருட்களை பயன்படுத்தி வந்து 3200 கிலோகிராமுக்கு அதிகமான மீன்கள் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. வெடிப்பொருட்களை பயன்படுத்தி பிடிச்சிருக்காங்க. இத வந்து யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, 38 வயதுடைய ஒரு பெண் 38 வயதுடைய ஒரு பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கடல்ல போயிட்டு இந்த வெடி பொருட்களை பயன்படுத்தி 3200 கிலோகிராமுக்கும் அதிகமான மீன்களை வந்து பிடிக்கப்பட்டனால வந்து இவரை வந்து கைது செய்திருக்காங்க.
1: மீனை சாப்பிட்டாங்களா
0: தெரியல,
1: சரி. ஆண்களை விட அதிகமா பெண்கள் வந்துட்டு ரொம்ப தீவிரமா யோசிப்பாங்க. இருந்தாலும் ஆண்களை யோசிப்பாங்க, நாங்க தப்பா சொல்லல. அதாவது குறிப்பிட்ட அந்த மீன் வகைகள் கடலுக்கு செல்லும் போது இந்த சட்டவிரோத பொருட்கள் எடுத்து சொல்லக்கூடாது, குறிப்பிட்ட வலைகள்லாம் இருக்குல்ல, தடை செய்யப்பட்ட வலைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை. என்னன்னு சொன்னா, இந்தியால இருக்கிறவங்க அந்த தடை செய்யப்பட்ட வலையை பயன்படுத்தி மீன்களை பிடிக்கும் போது, இலங்கையில இருக்கிற அனைத்து மீனையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்ப எங்களுடைய நாட்டுக்கு இல்லத்தானே, எங்களுடைய நாட்டுக்கு வளங்கள் இதுதான் அதிகமான ஒரு பிரச்சனையா இருக்கிறது. இன்று வளமை போலவே பாராளுமன்றம் கூடியது, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதிலுமானது இந்த வடமாகாண பாடசாலைகள் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறை பற்றி பேசப்பட்டிருந்தது. 170 தகவல் தொழில்நுட்பம் ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ICT டீச்சர்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இது என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது ICT ஆசிரியர்களுடைய இந்த வெற்றிடங்கள் காரணமாக பாடசாலையில் பழுதடைகிற எக்கச்சக்கமான கணினிகள் இருக்கும் இல்லையா, அதை திருத்துறதுக்கு ஒரு ஸ்டோர் ரூம்ல போட்டு வச்சிருவாங்க. அத அந்த பழுதடை இந்த கணினிகள், மடிக்கணினிகள், இப்படி தொழில்நுட்பம் சார்ந்த அந்த பொருட்கள் எல்லாம் வந்து மதிப்பீட்டு செய்து அதுக்கான ஒரு அறிக்கை வழங்குவதில் பெருமளவு ஒரு தாமதம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் ICT டீச்சர்ஸ் மாதிரி அந்த ஸ்கூல்ல இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பதில் அளித்த பிரதமர் ஹலாநிதி ஹர்னி அமரசூரி அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த ஆண்டுல மட்டும் பாடசாலை நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்காக 23,000 ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பரீட்சைகள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு ஆசிரியர் வெற்றிடங்களில் 50% நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஓகே, நல்ல விஷயம் இல்லையா?
0: நல்ல விஷயம் தான்.
1: சரி, தொடர்ந்து முடிந்திருக்கலாம், நல்ல பாடல்கள் வரும்.

0: கிழக்கு கரை திரைப்படத்திற்காக ஒளித்தொய்கிறது பாடல். நேரம் 3:34.
1: காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
2: பிள்ளையாழி போட்டு
1: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கேரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
1: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை.
4: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பன் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கும் ஒலித்த பாடல் அது. சத்ரியன் திரைப்படத்தில் இருந்து இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கும் நிகழ்ச்சி. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம், நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்திருப்போம். அதே போல www.vasanthfm.lk என்ற இணைப்பக்கம் கூடவும் இணைந்திருக்கலாம். பொதுவாக அடுத்தடுத்து இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு திட்டங்களும், புதிதாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் ஆரம்பமாக கூடிய ஒரு மாதம் கூட. இந்த மாதத்தில் நிறைய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இடம்பெறுவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. புதிய புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கிற ஒரு மாதமாகவும் இருந்தது. அதே போல தான் ஆனந்தி, இப்போ வந்துட்டு என்ன சொல்லி சொன்னால், ஏற்கனவே பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஸ்ட்ரைக் அறிவித்திருந்தாங்க. இதே போல தான் இப்போ வந்துட்டு இந்த மாதம் 17-18 இரு தினங்களில் வந்துட்டு 48 மணி நேர தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஈடுபட தீர்மானித்திருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், புகையிரத திணைக்களத்தின் 24 தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த பனிப்பகிஸ்காரிப்பில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ரயில்வே பொது முகாமையாளரின் தன்னிச்சையான நிர்வாகம் காரணமாகத்தான் ரயில் சேவை நெருக்கடிக்குள்ளாகி இருப்பதாகவும், இதனால் பணிகள் வந்து தொடர்ச்சியாக அசௌகரியங்களுக்குள்ளாகுவதாகவும் தொழிற்சங்கங்கள் இப்போ தெரிவிச்சிருக்கிறது. எனவே இந்த நிலைமை தொடர்பில் குரல் எழுப்புவதற்காகவும், தொழிற்சங்க அதிகாரிகளை ஒடுக்குவதற்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ரயில்வே திணைக்களத்திற்கு பிரதிநிதிப்படுத்தும் 24 தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த மாதம் 17-18 இரு தினங்களில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானிச்சிருக்கிறாங்க.
1: அதே நேரம் வந்துச்சு யார், இலங்கையில் வந்து 2025 வந்து அந்த ஓலெவல் பரீட்சை வந்து மதிப்பீடுகளை முடிவுகளை வந்து விரைவாக வெளியிடுமாறு வந்து மாணவர்கள் வந்து கோரிக்கையை விடுத்திருக்காங்க. சரியா, இப்பரீட்சை முடிவுகள் வந்து தாமதமாக வருவதால் வந்து பாடசாலைக்கு மாற எதிர்பார்க்கும், அப்படின்னா வேற பாடசாலைகளுக்கு மாறுவதற்காக எதிர்பார்க்கும் மாணவர்களுக்கு வந்து பெரிய அசௌகரியங்களுக்கு வந்து உள்ளாகி இருக்கதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. இதன் காரணமாக இக்கோரிக்கையை மாணவர்கள் முன்வைத்துள்ளதாகவும் வந்து தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் வந்து 2026 ஐந்தாம் தர புலமை பரீட்சை வந்து நடத்தப்பட்ட அதன் முடிவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. சரி, அத்துடன் வந்து 2026 உயர்தர பரீட்சையும் நிறைவடைந்து தற்போது விடைத்தாள்கள் மதிப்பீடும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் இந்த சாதாரண தர மதிப்பீடு முடிவுகள் வந்து இன்னும் வெளியாகவில்லைன்னு அவங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க.
0: சரி, ஓகே. அதே போலதான் நான் வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ரிசல்ட் வெளியா இருந்தது இல்லையா, எல்லாரும் நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. இப்போ எதிர்வரும் இந்த மாதம் 21 வரையும் நீங்க ரீகரெக்ஷன், அதாவது பரீட்சையின் மீள் பரிசீலனை, உங்களுடைய விடைத்தாள்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, உங்களுடைய மார்க்ஸ் சரியா எதிர்பார்த்த மார்க்ஸ் வரல அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து பரீட்சையின் மீள் பரிசீலனை விடைத்தாள் மதிப்பீட்டுக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் 21 வரை சமர்ப்பிக்க முடியும் என இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்திருக்கிறது.

0: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM நூற்று இரண்டு தசமாறு நூற்று இரண்டு தசமத்தில் திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஸ்டார் ஆஃப் த டே.
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் புலமை பித்தன். ஒலிக்கும் பாடல் இது நாயகன் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: தனியார் துறை ஊழியர்களும் எதிர்வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் இணைய வழியில் ரயில் மாதாந்திர பருவச் சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக இலங்கை ரயில்வே திணைக்களத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சீட் ரிசர்வேஷன் டாட் ரயில்வே டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளத்தை பயன்படுத்த முடியும். இதுவரை அரசாங்கத்துறை ஊழியர்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டிருந்த இந்த வசதி தற்போது தனியார் துறை ஊழியர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பருவச்சீட்டு பெறுவதற்காக நேரடியாக அலுவலகங்களுக்கு சென்று ஆவண நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய சிரமமும் நேரவிரியமும் குறைக்கப்படும். பயணிகளின் அடையாளத்தை உறுதிப்படுத்தி பயனர் கணக்கை சரிபார்த்த பின்னர் வீட்டிலிருந்தே இணைய வழியில் மாதாந்திர பருவச்சீட்டு பெற்றுக் கொள்ள முடியும். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, இலங்கை ரயில்வே திணைக்களம் மற்றும் எஸ்எல்டி மொபைட்ரல் நிறுவனம் இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றன. செவிப்புலன் வலுவிழந்த சமூகத்தினர் 119 அவசர அழைப்பு பிரிவுக்கு வாட்ஸ்அப் தொழில்நுட்பத்தினூடாக வீடியோ வழியில் முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்கான புதிய வேலைத்திட்டம் ஒன்றை இந்த மாதம் 10ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 160வது போலீஸ் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் நிரந்தர குறுஞ்செய்தி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் வரை பின்வரும் நடைமுறைகளை பின்பற்றி செவிப்புலன் வலுவிழந்த நபர்கள் தமது முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும். 01128098980 மீண்டும் அந்த இலக்கம் 01128098980 என்ற தொலைபேசி இலக்கத்தை உங்களது கைபேசியில் சேமித்துக் கொள்ளவும். வாட்ஸ்அப் மூலம் அந்த இலக்கத்துக்கு குரல் அழைப்பு ஒன்றை மேற்கொள்ளவும். அப்போது அந்த அழைப்பு தானாகவே துண்டிக்கப்பட்டு உங்களது தொலைபேசிக்கு ஒரு விசேட இணைப்பு கிடைக்கும். அந்த இணைப்பினூடாக மீண்டும் நுழையவும். அதில் தோன்றும் ஜாயின் பிரவுசர் என்பதை கிளிக் செய்து பின்னர் ஜாயின் மீட்டிங் என்பதற்கு செல்லவும். இச்செயற்பாட்டை பின்னர் நீங்கள் ஒரு வீடியோ அழைப்பில் இணைக்கப்படுவதுடன் அதன் மூலம் இலகுவாக முறைப்பாட்டை சமர்ப்பிக்க முடியும். சபைப்புடன் வலுவிழந்த சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காகவே இந்த விசேட சபை நிறுவப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது பாலம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. துமன் ஆற்றின் குறுக்கே நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த 1 கிலோமீட்டர் நீளமான இருவழி பாலம் வடகொரியாவின் ராசோன் நகரையும் ரஷ்யாவின் கசான் பிராந்தியத்தையும் இணைக்கிறது. இந்த பாலத்தினூடாக நாளொன்றுக்கு சுமார் 300 வாகனங்கள் பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் பொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக இந்த பாலம் பயன்படுத்தப்பட உள்ளதுடன் பயணிகள் போக்குவரத்தையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தேள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மக்கள் சூடிய
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல் மிகு செயலாய் அகிலமங்கம் எமது ஆட்சி. வசந்தம் எஃப்எம்
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
4: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
5: நல்லூருக்கு போனால் வாசலிலே இருக்கிற அந்த தண்ணீர் வருகிற அந்த நீரோட்டத்திலே தான் கால்களை கழுவிக்கொள்கிறோம். தண்ணீர் விடாய்த்தால் தாகம் வென்றால் அந்த தண்ணீரைத்தான் குடித்துக் கொள்கிறோம். நீர்க்குழாயிலே வருகிற தண்ணீர் கழுவுவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் உதவுகிறது. பசி போக்குவதற்கும் தாகத்தை தீர்ப்பதற்கும் உதவுகிறது. இதை போலத்தான் நல்லூரம்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று விட்டால் நம்முடைய பற்றுக்கள் நீங்கி விடுகிறது. பிறகு அவனுடைய திருவருளால் இன்பம் மேலோங்குகிறது. பற்றுக்கள் போகவும் அவனுடைய திருவருள் வேண்டும். அதை போல பேரின்பம் கிடைப்பதற்கும் அவனுடைய திருவருள் வேண்டும். அவனுடைய திருவருள் வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் நல்லூரானை சரணடைய வேண்டும்.
4: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
6: தொடர்புகளுக்கு 0776 76 76 76.
7: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
4: இடைக்கால ராகங்களை மீட்டும் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: என்னாச்சு ஊரு விட்டு வந்து ஊரு திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் சரியா இளையராஜா அவர்களின் ஒளி தோய்ந்திருந்தது இந்த பாடல் பாத்தீங்கன்னா எஸ்பி மற்றும் ஜானகி பாடிய அழகான பாடல்
1: சூப்பரான ஒரு பாடல் இரண்டாவது மனதாளத்தோடு இணைந்திருக்கிறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 வசந்தத்தோடு கிடைந்திருக்கலாம் 5 மணி வரைக்கும் அதே போல
0: அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தினூடாகவும் 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியை கேட்டு மகிழவும் போறீங்க.
1: ஐக்கிய நாடுகள் சபை வந்து எச்சரித்திருக்கிறது என்னதுக்கு அப்படி சொல்லா இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிந்திருக்கும் என்னன்னு சொல்லா காசா நகரில் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து மீட்கப்பட்ட 60 சிறுவர்களுடைய உடல் வந்துட்டு சுமார் 100 பேரின் உடலங்களுக்கு மேலாக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு காசாவில் உள்ள பலஸ்தீன மக்கள் இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த உடல்களுக்கு இறுதி சடங்கு செய்திருந்தார்கள். இது மட்டுமல்ல அந்த இடிபாடுகளுக்கு அடியிலானது 8000 மேற்பட்ட உடல்கள் புதைந்திருக்கலாம் என்று பலஸ்தீன அதிகாரிகள் இப்போ மதிப்பிட்டு இருக்கிறாங்க. எனவே ஒவ்வொரு நாடும் வந்துட்டு காசா யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்குதானே, அந்த இடங்கள் அந்த கட்டிடங்கள் இடிபாடுக்கு உட்பட்ட கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கைகளில் இப்போ வந்துட்டு ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த காசாவினுடைய இந்த இடிக்கப்பட்ட கட்டிடங்கள் இடிபாடுகளை அகற்றுவது இங்கு இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்கான ஆதாரங்களை அழித்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை இப்போ எச்சரித்திருக்கிறது. எனவே காசாவினுடைய போர்க்குற்றங்களுக்கான ஆதாரங்களையும் அழிக்க நடவடிக்கையில் எந்த ஒரு நாடுமோ நிறுவனமோ ஈடுபட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சர்வதேச குற்றவியல் பொறுப்புக்குள் நீங்களும் ஆளாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கிறது. சொன்னா இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றத்தை மூடி மறைக்கிறதுக்கு சமம் இந்த இடிபாடுகளை அகற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுக்கிறது. அது மட்டுமல்ல ஐக்கிய நாடுகளினுடைய சிறப்பு அறிக்கையாளர் பிரான்செஸ்கா அல்பானிஸ் என்பவர் தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல காசாவின் உள்ள இடிபாடுகளை அகற்றுவது கடந்த கால நிகழ்வுகளை மறைப்பதற்கும் நீதி பெறுவதற்கான ஆதாரங்களை அளிப்பதற்கும் ஒரு முயற்சியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வெளியிட்ட மனித உரிமை கண்காணிப்பகம் கடந்த மாதம் வெளியிட்ட அறிக்கையில் இது வந்துட்டு தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு இடிபாடுகளுக்கும் இடையிலானது கிட்டத்தட்ட நிறைய உடல்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அண்மையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட 60 சிறுவர்கள் உடல்கள் மீட்கப்பட்டு இறுதி சடங்கும் செய்திருந்தாங்க. அந்த காட்சியில் கூட சமூக வலைதளத்தில் பரவலாக பேசப்பட்டிருந்தது இல்லையா?
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, ட்ரம்ப் வந்து எதை எடுத்தாலும் அது தனக்குத்தான் சொந்தம் சரியா, எல்லாத்தையும் சொந்தமாக்கிவாரு சரியா. அந்த ஒரு சம்பவம் தான் பூமியின் இயற்கை துணைக்கோள்கள் சரியா, சந்திரன் அமெரிக்காவுக்கே சொந்தமானது அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து உரிமையும் கோரியிருக்காரு. தனது ட்விட்டரிலும் வந்து இதை வந்து பதிவிட்டிருக்காரு சரியா, அதுவும் புகைப்படத்துடன் சந்திரன் எங்களுடையது அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் எழுதி அப்படியே வெளியிட்டிருக்காரு. அதே நேரம் வந்து மேலும் வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்க தொடர்ச்சியான பதிவுகளை வந்து சமூக ஊடகங்களில் வெளியிட்ட ட்ரம்ப் வந்து அதில் ஓர்மோஸ் ஜலசந்தி அமெரிக்காவின் பிரதேசம் என்றும் அவர் அறிவித்திருக்காரு சரியா. அதே நேரம் நிலவு போன்ற விண்பொருட்கள் மீது எந்த ஒரு நாடும் இன்றியமையாது கோருவதை வந்து தடை செய்யும் சரியா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. 1967 ஆண்டின் விண்வெளி ஒப்பந்தம் போன்ற சர்வதேச ஒப்பந்தங்கள் இருந்த போதிலும் இந்த உரிமை கோரல் வந்துள்ளதாகவும் அவர் வந்து தெரிவித்திருக்காரு. எனவே வந்து அவருக்கு தான் எல்லாமே சொந்தம்.
1: ஆமா, டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு தானே, கனடாவை எப்படியாவது இணைச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற திட்டத்துல தீவிரமா இருப்பாரு. அவ இணைச்சதானே பெரிய ஒரு நாடாக இருக்கும். அது மட்டும் இல்ல, புது புது விஷயங்கள்ல சொல்றது, சைனானுடைய கண்டுபிடிப்புகள் இருக்குது தானே, 5G தொழில்நுட்பம் அண்மையில் அறிமுகப்படுத்தது, அது வந்துட்டு அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் வெளியிடணும், சைனா வெளியிட்டது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சொல்லி சைனா வந்து போர்க்குற்றங்களுக்கு உள்வாக்குவது, இப்படி நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்ல போனது நிறைய சொல்லலாம். இப்ப நாங்க பாட்டுக்கு ஒலிக்கும் பாடல் இது
0: நிழல்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடும் பாடல்.
1: இது ஒரு பொன் மாலை பொழுது புத்தளத்தை நோக்கி போகுது.

0: வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் 4:21.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.
0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம். உங்கள் வரவுக்காக நாளை தேர் திருவிழா அன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
3: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
2: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனி சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
2: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.

0: என்னென்ன சொல்றான் பாருங்க.
1: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
2: இன்றைய நாளுக்கான இந்த மனித தாளத்தின் பொடு தாக்கு நிகழ்ச்சியில் என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
3: இப்போ பார்த்தீங்கன்னாச்சியா, ஒரு காட்டில் வந்து கோகுல் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குரங்கு வந்து வாழ்ந்து வந்திருக்கு. அது என்ன பண்ணுமா, அது என்னத்தான் அழகா இருந்தாலும் என்னத்தான் குரங்கா இருந்தாலும் அதை வந்து அடிக்கடி வந்து பொய் சொல்லுமா, சரியா? அப்போ இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மற்ற விலங்குகள் கிட்டே எல்லாம் போயிட்டு பொய் சொல்லி விளையாடுமா, சரியா? அது எப்படி, ஒரு நாள் எல்லாரும் விளையாண்டு இருக்கும்போது சிங்கம் வந்துருச்சு, எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி கத்திருக்கு. இதை நம்பின எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, ஓடிட்டாங்களாம், சரியா? அப்ப காட்டுல இந்த மத்த விலங்குகள்லாம் ஓடி இருக்கு. சில நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணிருக்கு, உண்மையிலேயே சிங்கம் வந்துருச்சான், சரியா? உண்மையிலேயே சிங்கம் வந்ததும் அப்பயும் என்ன பண்ணிருக்கு, இந்த கோகுல் குரங்கு வந்து பயந்து போயிட்டு சிங்கம் வந்துருச்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திருக்கு, சரியா? ஆனா இந்த முறை யாருமே வரலையா. ஏன் அப்படின்னா, நீ இந்த தடவையும் பொய் சொல்ற, சரியா? நாங்க யாருமே வரமாட்டோம் அப்படின்னு நம்பி யாருமே வரலையாம், சரியா? அதுக்கப்புறம் தான் குரங்குக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சா, பொய் சொல்லும் போது வந்து நம்ம வார்த்தை மட்டும் பொய்யாகாது, நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையும் பொய்யாகிடும், சரியா? ஒரு முறை இழந்த நம்பிக்கைய வந்து 1000 உண்மைகள் சொன்னாலும் திரும்ப வந்து அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த குரங்கு வந்து அந்த ஒரு நேரத்துல புரிஞ்சுக்கிடுச்சா. எனவே பொய் சொல்லாதீங்க யாருமே.
0: என்னென்ன சொல்றான் பாருங்க.

0: இந்த பாடல் அது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் கேட்டு வந்திருக்கிறீங்க.
1: நேரம் மாலை 4:36.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனே நாளைய தினம் இடம்பெறியிருக்கும் ரதோற்சவ நேரடி ஒலிபரப்பினை வசந்தம் வானொலியில் நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
3: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: சாம்புரை திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் போட்டு தாக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கேன்னா தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. அப்படியே இடைக்கால பாடல்கள்லாம் நிகழ்ச்சி அலங்கரித்த வண்ணம் இருக்குது.
1: அதாவது வேலை செய்யறதுக்கும் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கும் வேலை செய்யற மாதிரி காட்டிட்டு மத்தவங்களை பயப்படுற வைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு.
0: உண்மைதானே, அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
1: சரி. அதாவது இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்ததோ எதுக்குன்னு தெரியல, ஆனா நிறைய இடங்கள்ல நிறைய எல்லா இடத்துலயும் எல்லா தொழிற்சாலைகளிலையும் பொறுத்தா ஏஐ தொழில்நுட்பம் வந்துட்டு வேலைகளை இலகுப்படுத்தி சுருக்கி நேரத்தை சேமித்து தருது இல்லையா. ஆனா நிறைய பேரு ரூம் போட்டு யோசிப்பாங்களோ தெரியல, நம்மள மாதிரி எல்லாம் சோம்பறித்தனம் அப்படிங்கறதுக்காக அந்த வடிவில படுத்துட்டு வேலை செய்யாம இருக்கிறதுக்காண்டியே ஒருத்தர அப்பாயின்ட் பண்ணி வேலை செய்யாம பாத்துக்கங்க அப்படிங்கறதுக்கு வச்சுட்டு பாரு இல்லையா. அது மாதிரி தான் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்னெல்லாம் நாங்கள் கிரிமினலாக யோசிக்கிறோம், தவறுதலாக எப்படி எல்லாம் தரணும் அப்படிங்கறத யோசிக்கிறோமோ அதெல்லாம் தந்து கொண்டு தான் இருக்கு ஏஐ. இப்ப ட்ரெண்டிங்க செவ்வாயிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இப்ப சமூக வலைதளம் போனா ரெட்ரோ போட்டோஸ் தான் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு இல்லையா.
0: அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 25 வயதான

0: ஒன்று நடமாடுவது போல போலியான புகைப்படங்களை வந்து உருவாக்கி இருக்காரு. சரி, அந்த புகைப்படங்களை என்ன பண்ணிருக்காரு, சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு இருக்காரு. அப்ப இந்த காணொலிய பார்த்த மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அச்சோ அந்த தோட்டம் பக்கமே போக கூடாது, ஏன்னா அங்க புலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யாருமே அங்க வேலை செய்ய போறதே இல்லையா.
1: ஏன்னா போனதானே இவர் இருக்க மாட்டேங்கிறது கண்டுபிடிச்சோ.
0: இன்னொரு விஷயம் என்ன, அப்ப யாரும் போகாட்டி நம்மளும் போக தேவையில்லை, எல்லாரும் வேலை செய்யத்தான் நம்ம செய்யணும், யாரும் வேலை செய்யாட்டி நம்ம செய்ய
1: தேவை.
0: சரி, அப்ப அப்படிங்கிற ஒண்ணு வந்து சொல்லி இருக்காரு. அப்ப அத இதுனால வந்து இந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த வனத்துறை, சரியா, வனத்துறைக்கு வந்து தகவல் தெரிவித்திருக்காங்க. சரியா, அப்ப போலீசார் வந்து பாக்க போற நேரத்துல புலி இல்லையா, சரியா, அப்ப விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வந்திருக்கு, இந்த இளைஞன் வேலை செய்ய கள்ளப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புலி வர்றது மாதிரி இது பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்துலதான் இது நடந்திருக்கு. 25 வயதான இந்த இளைஞன் வந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்காரு.
1: இந்தியாவில்தான் இப்படி எக்கச்சக்கமா கிரிமினல் யோசிப்பாங்க. சமூக வலைதளத்தின் போட்டுதாக்கு நிகழ்ச்சியில நாங்க ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டோம் இல்லையா, அதுக்கான செய்தி தான் அது. சோ யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இணைத்துக் கொள்ளலாம். அதாவது
0: பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று மும்தாஜ் பேகம் இணைந்திருக்காங்க. அதே நேரம் பூனாகலையிலிருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. திஸ மகாரமையிலிருந்து கீதா நிகழ்ச்சியோடு இணைந்து இருவருக்கும் வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் கிராண்ட் பாஸ் ரோட்ல இருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நிற வணக்கம் என்று பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் வேலுவரை ஸ்மார்ட் மாவட்டத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான மாலை நிற வணக்கம் இருவருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழியும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
1: அன்பான மதிய வணக்கம் ஜி ஆர் ஆனந்தி, நலமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா வந்திருக்கிறாரு. அதே போல செல்வத்தந்தி சுதன் வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. விஜயன் வந்திருக்கிறாரு மதிய வணக்கங்களோடு. இதே போன்று ரிம்சான் வந்திருக்கிறாரு பேர்வழையிலிருந்து. ஹாய் சிஸ்டர் வணக்கம், நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க சுப்பிரமணியம். இதே போல ஆரம்பதி வீரத்தினமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி குஞ்சங்கனியா சிறுத்தின் வந்திருக்கிறாரு. நாகராஜன் வந்திருக்கிறாரு. திவான் வந்திருக்கிறாரு. அதே போல அக்கறைப்பட்டு பாப் டெய்லர் நிசார் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு இந்த மனித்தளத்தில் முக்கியமான இன்னொரு விஷயத்தை நினைவுபடுத்தமான, நாளுக்கு நாள் இந்த வீதி விபத்துக்கள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே வீதி விதிமுறைகளை நாங்கள் சரியாக கடைபிடித்தால் மட்டும்தான் வீதி விபத்துக்களை கொஞ்சமாவது குறைத்துக் கொள்ளலாம். பாடசாலை ஆரம்பிச்சாச்சு இல்லையா. ஸோ இனி வந்துட்டு வாகனங்களில் அதிகமான பயணங்கள் இருக்கும். எனவே நேரத்தோடு நாங்கள் உரிய இடத்துக்கு போனால் மாத்திரம்தான் இந்த வீதி விபத்துக்களிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும். எனவே வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு விழிப்பூட்டும் நிகழ்ச்சி திட்டமாக இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் இரண்டாம் கட்டமாக வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக இணைந்து டேக் கேர் வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன தொலைக்காட்சி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற பெயரில் அனுசரி வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க.
0: ஐடிஎன் மற்றும் லக்கண்ட வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக இந்த வேலை திட்டத்தை செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க.

0: நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்து கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் புலமை பித்தன். ஒலிக்கும் பாடல் இது ஈரமான ரோஜாவே திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: போலாமா? போகலாம். என்ன போகட்டி, அடுத்த நம்மளை துரத்தி அனுப்பிடும். சரி, ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் சிவானி.
2: ஓகே, விடைபெறும் நான் ஜி ஆர்
1: மற்றும் உங்கள் அன்பின் ஆனந்தி.
2: தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்டின் மக்கள்,
1: நன்றி. வசந்தம் உறவுகளே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் ஆசனப்பட்டி அணிவது தொடர்பான கட்டாய ஒழுங்குமுறை எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் மிக கடுமையாக அமல்படுத்தப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் முன் இருக்கை பயணிகள் மட்டுமன்றி பின் இருக்கை பயணிகளும் கட்டாயமாக ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். தாய்லாந்துக்குள் நுழைவதற்கு இளைஞர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த விசா அற்ற அனுமதி வசதி ரத்து செய்யப்பட்டமைக்கான முதன்மை காரணம் இலங்கை பிரஜைகள் தாய்லாந்தில் மேற்கொண்ட சட்டவிரோத செயல்களே ஆகும் என அமைச்சர் விஜய் தஹேர தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை பிரஜைகள் தாய்லாந்தில் புரிந்த பல்வேறு சட்டவிரோத செயல்கள் காரணமாகவே இந்த விசா அற்ற அனுமதி வசதி இலங்கைக்கு இழக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவித்தார். ஹோமஸ் நிர்ணயில் நிலவும் நெருக்கடி நிலவை மேலும் நீடித்தால் தொழில்முறை பேரழிவு ஏற்படக்கூடும் என கட்டார் எச்சரித்துள்ளது. உலகின் முக்கிய எரிசக்தி போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோமஸ் நிர்ணயை மீண்டும் திறப்பது முன்னுரிமையாகும் என கட்டார் வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான மோதல் காரணமாக ஹோமஸ் நிர்ணயுடான கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடந்த வாரம் அது 28% குறைந்துள்ளது. இதேவேளை கட்டார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்படும் திரவ இயற்கை எரிவாயு எனப்படும் எல்என்ஜி விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை தொடர்பான தொழில்துறை உற்பத்தி எரிசக்தி விலைகள் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுத்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனுத்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: அனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகனுக்கும் சூரபன்மனுக்கும் இடையிலே நடந்த சண்டையிலே யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று சொல்ல முடியாது. பொத்தம் பொதுவாக பார்த்தால் முருகன் வென்றான், சூரன் தோற்றான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் கச்சியப்பருடைய வாக்கின்படி பார்த்தால் சூரபன்மன் வந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல முடிகிறது. ஏனென்று நினைக்கிறீர்களா? மற்ற சண்டைகளைப் போல பகைவன் இங்கே அழியவில்லை. பகைவன் வேற்றுருக்கொள்கிறான். பகை மறந்து ஆண்டவனுக்கு அணுக்க தொண்டன் ஆகிவிடுகிறான். முருகப்பெருமான் அவுணனாகிய சூரனது வடிவத்தை மாற்றினானே தவிர அவனை அடியோடு நாசம் செய்யவில்லை. சூரபன்மன் தான் முருகனுடைய சேவற்கொடியாக இருக்கிறான். சூரபன்மன் தான் முருகனுடைய மயில் வாகனமாக இருக்கிறான். நெல்லையம்பதியிலே வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு வந்து அவனை தொழுதாலே போதும், தீயவர்கள் கூட தூயவர்கள் ஆகிவிடுவார்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-7676-7676.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
1: இடைக்கால ராகங்களை மீட்டும் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: நேகனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக நாங்கள் இன்றைய நாளும் அப்படி செவ்வாயகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருந்து போறோம். 9 மணி வரைக்கும் இருந்திருக்கலாம், எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்ற 80களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடலாம் தொடர்ச்சியா நீங்களும் கேட்க போறீங்க. அழைப்பின் ஏற்படுத்துங்கள் மக்களே. 0-1-2-775-0-3 அதே போல 0-1-2-775-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இருந்துக்கோங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் வழியாக உத்தேகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்துக்கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. பதிவிடும் கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரு மாலை 5 மணி கடந்து 12 நிமிடமாக்கும் இந்த வரை
1: இருந்து
0: வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடலாம் கேட்க போறீங்க மக்களே. இந்த நேரமா ஈவினிங் டைம் அப்படின்றனால வேண்டி இந்த நேரத்துல இந்த பாடல் கேட்டு நல்லா இருக்கும் சிவானி அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கூடிய பாடல்கள் எதுவாக இருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நான் நிகழ்ச்சி தரதுக்கு தயாராகவே இருக்கேன். இப்ப நாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். மொழிப்பாளி திரைப்படத்துக்காக

0: தமிழகம் கண்டு வரும் வாசந்தா மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரு மாலை 5 மணி கடந்து 18 நிமிடமாக இந்த வரை நிகழ்ச்சி நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா, நாடளாவிய ரீதியில இந்த வீதி விபத்துகளோட எண்ணிக்கையை வந்து அதிகரித்த வண்ணமாவே இருக்குது இல்லையா? இதை தவிர்க்கும் முகமாக இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்ற அடிப்படையில பாடசாலை மாணவர்கள் மத்தியில இந்த வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில பாத்தீங்கன்னா, கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த டேக் கேர் வேலை திட்டமானது ஜனாதிபதியோட நேரடி கண்காணிப்பின் கீழ இந்த நாடு தலைவர் இதில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வு நாடகங்கள், அதே போன்ற செயல்முறைகள் வழியாக வீதி விபத்துகளை நாங்கள் எப்படி தடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய வேலை திட்டம் வந்து டேக் கேர் வேலை திட்டம் வந்து சிறப்பான முறையில வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா, வசனம் எஃப்எம், வசனம் டிவி, லக்கண்ட ஐடின் இவை நான்கும் இணைந்து சிறப்பான முறையில ஊடக அனுசரணையும் வழங்கிட்டு வராங்க அப்படின்ற இந்த நேரத்தில் நானும் சந்தோஷமாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இருக்கலாம். இது சவாய் ரகம் கண்டு வரும் வாசந்தம் எக்ஸ்பிரஸ் நேரு மாலை 5 மணி கடந்து 19 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
2: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு? பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம் உங்கள் வரவுக்காக நாளை தேர் திருவிழா அன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம்.
4: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: நீங்க வராம இருக்க மாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியும்.
1: அடுத்த நிகழ்ச்சியில விக்ரம் திரைப்பட ஒரு சில பணப்பாடல் மீண்டும் நிகழ்ச்சியோடு இருப்போம்.

செவ்வாய் ராகம் கண்டு வரும் வசந்த மேக்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மலையா 5 மணி கடந்து 32 நிமிடம்.

0: வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலிக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலிக் பூசினால் நோலிக் தான்.
1: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
2: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
1: 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனி சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வலம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
3: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனே. நாளைய தினம் இடம்பெறியிருக்கும் ரதோற்சவ நேரடி ஒலிபரப்பினை வசந்தம் வானொலியில் நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிப்பம் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0876 76 70 76.
3: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: என்ன பாட சொல்லாத கண்டபடி பாடி போடுவேன் அப்படின்ற மாதிரியா? நாங்க பாடல் கேட்கறதால நிறுத்திக் கொள்வோம் இல்லையா? அதுதான் நமக்கு நல்லது மத்தவங்களுக்கு நல்லது இல்லையா? சொல்லுங்க, யார் யார் எடுத்துக்கொண்டு நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்காக, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், போனஸ் நந்தகுமார் சேர்க்காவும், சித்தியாஸ்மா, இதுஸ்மா, ஜெமிலா, அருமொழி, பரிதா, பாத்மா, ரவி, ரஹ்மா, மருது, பாரு, குவைதி, சின்னையா, மகாதேவ், ஆட்டோசம், உமாசன், வசந்தகுமார், ஈரன், சரோஜினி, அப்துல் நாசின், மோகன், அப்துல் மஜி குடும்பத்துக்காகவும், வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியுடைய இந்த குடும்பத்துக்கு
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நீங்கள் கேட்டவை திரைப்படத்துக்காக ஒலிக்கின்றது பாடல்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. எனக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா நிகழ்ச்சியோடு குடும்பிக்கு. அன்பான மாலை பொழுது வணக்கங்களோடு புலத்கோப்பிட்டிருந்து இளங்கோ நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை செந்தூர் பத்தனையூர்லேருந்து வீரையா திருச்செல்வம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜனாதனி திருச்செல்வம் மற்றும் நர்தனா நர்மதா நர்மேஷ் மற்றும் உறவுகள் யாவருக்கும் பல விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஹெட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கேரளின் ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. பொத்துவிலிருந்து ஜமால்தி வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சிவானி, நாகல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். தர்ணிகள நூறிலிருந்து ஜனா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கடவுள் இருந்து மனோ வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கங்களோடு கந்தப்பலை ஜோம் சித்திர நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தேமோதரை கோகுல் ஆதித்தா குடும்பத்தினர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான மாலை நேர வணக்கம் சிவானியக்கா, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். கரவல்பட்டியிலிருந்து மது நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மகன் யஸ்வின் மற்றும் அஸ்வின்காகவும் அன்பான கணவர் ஜெகன்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி மது. மதுரையிலிருந்து சண்முகம் வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. இதேவேளை கஸ்தூரி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்களோடு செவ்வாய் ராகம் கொண்டு வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மனைவி விமலா தேவி, மகன்மார்களான பிரசாந்த் அபிஷான், மகள் அபிநவி ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு நிகழ்ச்சியோடு ராஜா இணைந்திருக்கிறாங்க. இதுவேளை மங்களகரமான வெள்ளிக்கிழமை மாலை பொழுது வணக்கம் சென்னை சிங்கர் சிவராமன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். செவ்வாயகம் கொண்டு வரும் பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் அக்கா. பின்னோயர் ரசல் இருந்து ராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சியோடு மனைவி புவன, மகள் சஞ்சனா ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பு கலந்த இனிய மாலை நேர வணக்கம் அஸ்கரிய கங்கை வித்தை சேர்ந்து டிலான் என்று தன்னுடைய 23rd அகவி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவனாக டிஷான், நிஷாந்தன், தம்பி சச்சிவன், நிது, லோஜினி, ரியானி, கமிஷா மற்றும் லோக்ஷனா, ரித்திக், சச்சுன், தனு ஆகியோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவி தின வாழ்த்துக்களை வசதமேக்கம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் பிடிக்கின்றது. ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து வசந்த மிகமின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இருந்திருக்கலாம். அதனை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: மோசமான பொருளாதார பிரச்சினை மற்றும் ஊழல் மோசடி காரணமாக இலங்கையர்களின் மனித உரிமை மீறப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டு. 38 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம். இலங்கை காசநோய் தடுப்பு வேலை திட்டத்தை வலுப்படுத்த இந்தியா இணக்கம். அதிவேக வீதிகளை பயணிக்கும் வாகனங்களில் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஏர்பஸ் முறைகேடு தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் வாக்குமூலம் வழங்கி வெளியேறினார் சமல் ராஜபக்ஷ. அமெரிக்காவுக்கான கனடாவின் புதிய தீர்வு வரி. பாகிஸ்தான் கிரிக்கெட் மகளிர் அணி தலைவிக்கு அபராதம் விதித்தது ICC.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் ஏற்பட்ட மோசமான பொருளாதார பிரச்சினை மற்றும் ஊழல் மோசடி காரணமாக இலங்கையர்களின் மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கெட்டக் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல் இந்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை தொடர்பிலான புதிய அறிக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 63rd கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட்டது. அவ்வறிக்கையில் 2026 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தின் வருமானத்தின் 43.38% கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது மொத்த தேசிய உற்பத்தியின் 107.6% சமம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி தவணையோடு ஒப்பிடுகையில் அரச வருமானத்தின் 82.59% அளவோ கடனை மீள செலுத்துவதற்காக ஒதுக்க வேண்டிய நிலைமை இலங்கையில் ஏற்பட்டுள்ளதாக அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் சுகாதாரம், கல்வி மற்றும் வறுமைக்குள்ளான மக்களுக்கான சமூக பாதுகாப்பு வேலைத்திட்டங்களுக்கென ஒதுக்கப்படும் நிதி மட்டுப்படுத்தப்படுவதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. சுகாதாரத்துக்காக மொத்த தேசிய உற்பத்தியின் 1.9% கல்விக்கு 2% சமூக பாதுகாப்புக்காக 2.4% மாத்திரமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இவ்வருடத்தின் மே மாதம் வரை இலங்கையில் 122.1% மக்கள் வறுமையில் வாழ்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது. விசேடமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வறுமை மற்றும் பொருளாதார அபாயம் உயர்மட்டத்தில் காணப்படுவதாகவும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது. இதேவேளை கடந்த வருட இறுதியில் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்திய டித்வா சூறாவளியினால் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான பௌதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. 1.3 பில்லியன் டாலர் அளவு பொருளாதார நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்படுகின்றது. டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களிலிருந்து இலங்கையை வளமை நிலைக்கு கொண்டுவர 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர் அவசியம் எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டுகின்றது. டித்வா சூறாவளி அடுத்து கடந்த டிசம்பர் மாதம் இலங்கையின் உணவு பாதுகாப்பு இன்மை 132% அதிகரித்துள்ளதாகவும் பிப்ரவரி மாதமாகும் போது அது 121% வரை குறைவடைந்ததாகவும் அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. எவ்வாறெனினும் எரிசக்தி விலை அதிகரிப்பு மற்றும் உரத் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல விடயங்கள் காரணமாக உணவு உற்பத்தியில் அவதான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வீட்டு உணவு பாதுகாப்பும் அவதான மட்டத்தில் உள்ளதாகவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதேபோல் அமெரிக்க ஈரான் யுத்த நிலைமைக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கை நிலைமை தொடர்ந்தும் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் காணப்படுவதாக அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. மட்டுப்படுத்தப்பட்ட அரசு நிதி நிலைமைகளுக்கு மத்தியில் எரிசக்தி, உணவு மற்றும் உரம் ஆகியவற்றின் விலை அதிகரிப்பது இலங்கைக்கு மேலதிக நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் ஊழல் எதிர்ப்பு வேலைத்திட்டம், சட்ட மறுசீரமைப்பு, நிறுவனங்களை வலுப்படுத்தல், விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடுத்தல் ஊடாக முன்னெடுக்கப்படுவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டுகின்றது. எவ்வாறெனினும் இந்த மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்தும் போது தொடர்ந்து செயல்முறை ரீதியிலான சவால்கள் காணப்படுவதாகவும் அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பல விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் ஏபாஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கையில் கூறப்படுகின்றது. அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அரசு நிதி முறையற்ற பயன்பாடு தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற விடயத்தையும் அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறெனினும் மிக பிரபலியமான சில வழக்குகளுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் சிலர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்ட மரணங்களும் காரணம் மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தும் செயற்பாட்டில் சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று பகல் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சருடன் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரிகள் 12 பேர் கொண்ட தூதுக்குழுவினர் நாட்டை வந்தடைந்தனர். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான IFC-332 எனும் விசேட விமானம் மூலம் இன்று பிற்பகல் 1:25 கட்டுநாயக்க பாண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தூதுக்குழுவினரை பிரதி அமைச்சர் ஓய்வு நிலை மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர, இலங்கைக்கான இந்திய உரஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கையில் தங்கியிருந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு நிலை ஏர்வாய்ஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளனர். அதன்போது இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட உள்ளது. மேலும் பாதுகாப்பு துறைசார் 3 ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளன. இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் இலங்கை விஜயம் இரு நாடுகளுக்கிடையில் நீண்டகாலம் நிலவும் பாதுகாப்பு தொடர்புகள் மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது. இந்நிலையில் இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் உத்தியோகபூர்வ இலங்கை விஜயத்தை அடுத்து இன்று முதல் நாளை மறுதினம் வரை கொழும்பு நகரில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பாதுகாப்பு அமைச்சர் பயணிக்கும் சந்தர்ப்பங்களில் தேவைக்கு ஏற்ப திடீர் போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படும் என கொழும்பு போக்குவரத்து போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க அதிவேக வீதி, கொழும்பு மற்றும் பத்ரமுல்ல பிரதேசத்தை அண்மித்த பகுதிகளிலும் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படும். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நாளை மறுதினம் காலை நிறைவு செய்து கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் புதுடெல்லி நோக்கி பயணிக்க உள்ளனர். இலங்கையின் காசநோய் தடுப்பு வேலை திட்டத்தை தொடர்ந்து வலுப்படுத்துவதற்கு தேவையான தொழில்நுட்பம் மற்றும் ஏனைய ஒத்துழைப்புகளை வழங்க இந்தியா இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்திய சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவை சந்தித்த போது அது தொடர்பிலான இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய வலயக் குழுவின் 79வது அமர்வில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச பங்கேற்பதற்காக கிழக்கு தீமோர் ராஜ்யத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். குறித்த விஜயத்துக்கு இடைநடுவே இந்திய சுகாதார அமைச்சர் மற்றும் குடும்ப நலம்புரி அமைச்சர் ஜகத் பிரகாஷ் நட்டாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தார். இலங்கையின் காசநோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஒத்துழைப்பு வழங்குவதாக இந்திய சுகாதார அமைச்சர் அதன்போது தெரிவித்தார். இந்நிலையில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச கிழக்கு திமோரின் வெளிவிவகாரம் மற்றும் ஒத்துழைப்பு அமைச்சர் வெண்டிட்டோ சந்தோஷ் பிரைட்டஸை சந்தித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறை மேம்பாடு, நிர்மாணத்துறையின் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க, பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் ஸ்ரீதரன் உள்ளிட்டோரும் இணைந்திருந்தனர். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் ஆசனப்பட்டி அணிவது தொடர்பான கட்டாய ஒழுங்குமுறை எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் மிக கடுமையாக அமல்படுத்தப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் முன் இருக்கை பயணிகள் மட்டுமன்றி பின் இருக்கை பயணிகளும் கட்டாயமாக ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வாகன உரிமையாளர்கள் தங்களது வாகனங்களில் ஆசனப்பட்டிகளை பொருத்துவதற்கோ அல்லது பழுது பார்ப்பதற்கோ முழுவதற்கு பல முறை கால அவகாசம் வழங்கப்பட்டு இந்த ஒழுங்குமுறை அமல்படுத்தப்படுவது ஒத்திவைக்கப்பட்டு வந்ததாக அவர் விளக்கம் அளித்தார். இருப்பினும் செப்டம்பர் 19 தேதி முதல் இந்த விதிமுறை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், அந்த திகதிக்கு பிறகு எந்தவொரு சாக்கு போக்குகளுக்கும் இடமோ அல்லது மேலதிக கால அவகாசமோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஏர்பஸ் கொள்வனவின் போது இடம்பெற்ற முறைகேடு தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் சபாநாயகர் சோமல் ராஜபக்சே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தார். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு ஏர்பஸ்களை கொள்வனவு செய்தபோது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. அதன்போது பாரிய நிதி கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன் விசாரணைகளுக்காக ஏர்பஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் இலங்கைக்கு வருகை தந்தபோது பல சந்தர்ப்பங்களில் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதுடன் உரிய அறிக்கைகள் விசாரணை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. குறித்த விசாரணைகளுக்கு அமைய சோமல் ராஜபக்சே இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார். அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதுடன் அவர் அங்கிருந்து வெளியேறிச் சென்றார். வடமாகாண பாடசாலைகளில் 170 தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப ஆசிரியர் பணியிடங்களில் சுமார் 31% வெற்றிடமாக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய, பாடசாலைகள் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்காக 23,000 ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பரீட்சைகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் நடப்பு ஆண்டுக்குள் ஆசிரியர் வெற்றிடங்களில் 50% நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். மேலும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சுடன் இணைந்து கல்வித்துறைக்கான புதிய வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மேலும் தெரிவித்துள்ளார். மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பட்டிய சுமணரத்ன தேரரை எதிர்வரும் 11 திகதி வரையில் தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த 31 திகதி மட்டக்களப்பில் உள்ள புவிச்சரதவியல் அளவு மற்றும் சுரங்க பணியகத்தின் அலுவலகத்துக்கு சென்று அங்குள்ள அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் சந்தேக நபர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று வரையில் விளக்கமறைகளில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அம்பட்டி சுமணரத்ன தேரரை எதிர்வரும் 11 திகதி வரையில் தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பரஸ்பர மரியாதை மற்றும் சமத்துவம் தொடர்பில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கருவி கல்வி என கலாநிதி பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் ஏற்பாடு செய்த 2026 மேலாது நபி விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். பல்வேறு இனங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களை சேர்ந்த மக்கள் வாழும் இலங்கையில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமமான மரியாதையும் வாய்ப்பும் கிடைக்கும் சமூகத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்புகளின் ஊடாக அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை வழங்குவதுடன் நல்லிணக்கத்துடன் கூடிய எதிர்கால பிரஜைகளை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் கல்வி அமைச்சின் அதிகாரிகள், அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை பட்டய ஊடக தொழில்துறை நிறுவனத்தை தாபிப்பதற்கான சட்டவரைவு ஒரு சில பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணானது எனவும், அதனை பாராளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ள மறுசீரமைப்புகளை அவற்றில் உள்ளடக்கினால் சாதாரண பெரும்பான்மையுடன் அதனை நிறைவேற்ற முடியும் எனவும் சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு அறிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவுடன் காணப்பட்ட வர்த்தக முரண்பாடுகள் மேலும் உக்கிரப்படுத்தும் வகையில் கனடா அமெரிக்க பொருட்களுக்கான புதிய மறுசீரமைக்கப்பட்ட தீர்வை வரையை இன்று முதல் அமல்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 100-15, 25 மற்றும் 50% வரை தீர்வை வரை விதிக்கப்பட்டுள்ளது. அதனூடாக 20 பில்லியன் அமெரிக்க டாலர் வரையிலான பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இரும்பு, அலுமினியம், வீட்டு உபகரணங்கள், பால் உற்பத்தி, விவசாய உபகரணங்கள், வீட்டு தளபாடங்கள் மற்றும் இலத்திரனிய பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களுக்கு புதிய தீர்வு வரி பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு சில பொருட்களுக்காக தீர்வு வரி வீதம் 150% வரை அதிகரிக்கப்படுகின்றது. கனடாவின் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமைக்கான காரணம், அமெரிக்காவினால் கடந்த ஆகஸ்ட் 22 கனடிய பொருட்களுக்கு 150% தீர்வு வரி விதிக்கப்பட்டமையாகும். ஹோமஸ் நீரிணையில் காணப்படும் பிரச்சினை தொடர்பில் தொடர்ந்தும் நீடித்தால் தொழில்துறை அழிவு ஏற்படும் என கட்டார் ராஜ்யம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகின் பிரதான எரிசக்தி போக்குவரத்து வழித்தடமான ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என கட்டார் ராஜ்யம் குறிப்பிட்டுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் காணப்படும் பிரச்சினைகளினால் ஹோமஸ் நீரிணை உடான போக்குவரத்து பெருமளவு குறைவடைந்துள்ளது. கடந்த வாரத்தில் 128% வீழ்ச்சியடைந்தது. இந்நிலையில் கட்டார் உள்ளிட்ட கல்ஃப் வலயத்தின் எல்என்ஜி விநியோகத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: ஆசிய கிண்ண தொடரில் இந்தியாவுக்கு எதிரான லீக் போட்டியின் போது மைதானத்தில் முறையற்ற செய்கை செய்ததற்காக பாகிஸ்தான் மகளிர் அணி தலைவி ஃபாத்திமா சனா மீது சர்வதேச கிரிக்கெட் சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அவரின் போட்டு ஊதியத்தில் 10% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் ஷபாலி வர்மாவை ஆட்டமிழக்கச் செய்த பின்னர் ஃபாத்திமா சனா பார்வையாளர் அரங்கை நோக்கி முறையற்ற விதத்தில் சைகை காட்டியுள்ளார். இது ICC நடத்தை விதிகளின் கீழ் குற்றமாகும். இந்நிலையில் தமது தவறை ஒப்புக்கொண்ட சனாவுக்கு அபராதத்துடன் அவரது ஒழுக்க பதிவேட்டில் ஒரு தகுதி குறைப்பு புள்ளியும் சேர்க்கப்பட்டுள்ளது. இது கடந்த 24 அவர் பெறும் 2வது குற்றமாகும்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: மோசமான பொருளாதார பிரச்சினை மற்றும் ஊழல் மோசடி காரணமாக இலங்கையர்களின் மனித உரிமை மீறப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டு. 38 பிறகு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம். இலங்கை காசநோய் தடுப்பு வேலை திட்டத்தை வலுப்படுத்த இந்தியா இணக்கம். அதிவேக வீதிகளை பயணிக்கும் வாகனங்களின் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஏபஸ் முறைகேடு தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் வாக்குமூலம் வழங்கி வெளியேறினார் சாமல் ராஜபக்ச. அமெரிக்காவுக்கான கனடாவின் புதிய தீர்வு வரி. பாகிஸ்தான் கிரிக்கெட் மகளிர் அணி தலைவிக்கு அபராதம் விதித்தது ICC. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை நண்பர்கள் 12 எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த் எஃப்எம் செய்திகள் 24 நேரமும் அவதானத்துடன்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. கந்த புராணத்திலே வருகின்ற முருகனுடைய படை வீரர்களுக்குள்ளே தலையாயவர் வீர பாகு தேவர். நவ வீரர்களுக்குள்ளே 9 வீரர்களுக்குள்ளே முதன்மையானவர் வீர பாகு தேவர். பாகு என்றால் தோள் என்று அர்த்தம். வீரமுடைய தோள்களை உடைய தேவர் என்பதனால் அவருக்கு வீர பாகு தேவர். இப்படிப்பட்ட வீரபாகு தேவரைத்தான் சூரபன்மனோடு பேச்சுவார்த்தைக்காக முருகப்பெருமான் அனுப்பி வைக்கிறார். தூதுவனாக செல்கிறேன் என்கின்ற சந்தோஷம் வீரபாகு தேவருக்கு ஏற்படுகிறது. முருகன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் வீரபாகு தேவர். மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விதையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி என்று இந்த காட்சியை மாணிக்க வாசகர் கூட பக்தி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே பக்தி என்பது மேலான அனுபவம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
5: நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம் உங்கள் வரவுக்காக நாளை தேர் திருவிழா அன்று. இலக்கம் 99 அரசடி வீதி, அரசடி சந்தி, யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: நேற்று தினம் சீற்றிலுக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேர்கள் தற்போது கேட்கலாம். நேற்று தினம் சீற்றிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையினுடைய அதற்கு ஓடிவதற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து செட் வெற்றி முடிவுகள் மன்னிக்கவும் வெற்றி இலக்கங்கள் 22 48 57 58. மீண்டும் வந்த வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து செட் வெற்றி இலக்கங்கள் 22 48 57 58. நேற்று தினம் சீற்றிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையினுடைய ராசி அதிர்ஷ்டம் லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மேஷ ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 6 11 24 62. மீண்டும் வந்த வெற்றி முடிவுகள் ராசியாக மேஷ ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 6 11 24 62. நேற்று தினம் சீற்றிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையினுடைய சூப்பர் போல் லொட்டருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 25 38 55 74. மீண்டும் வந்த வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 25 38 55 74. சூப்பர் கேஸ் சீட்டிலிப்புக்கான வெற்றி முடிவுகள் சூப்பர் கேஸ் சீட்டிலிப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 1 1 8 6 4 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அபிவிருத்தி லொத்த சபையினுடைய சனித்தாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 18 63 77 80. மீண்டும் வந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 18 63 77 80. லக்கி சான்ஸ் சீட்டிப்பு மூலமாக ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கமாக 6 0 6 9 6 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. லக்கி சான்ஸ் சீட்டுக்கான ரூபாய் 50 விசேட இலக்கங்களாக 6 0 6 9 6 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையினுடைய சுப்பிர தின சம்பத்தில் அதற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 7 5 6 5 9 1. மீண்டும் வந்த வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 7 5 6 5 9 1. நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையினுடைய ஜெயசம்பத்தில் அதற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 6 5 9 1. மீண்டும் வந்த வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 6 5 9 1. நேற்று தினம் சீற்றிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையினுடைய சசிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்கள் 5 17 27. மீண்டும் வந்த வெற்றி இலக்கங்கள் 5 17 27. நேற்று தினம் சீற்றிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையினுடைய கப்பருக்களுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ சுப இலக்கம் 6 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ஆங்கில எழுத்தாக ஐ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுப்பர் இலக்கமாக 6 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 2 21 39 41. மீண்டும் ஒரு முறை 2 21 39 41. நேர்கள் இதுவரை கேட்டது நேற்று தினம் சீட்டிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையினுடைய உத்தியோகபூர்வமான முடிவுகளை.
2: புதுமைகளோடு உணர்வுகளோடு.

0: இணைந்து நீங்க பேசும் போது மழையா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு, அதான் கேட்டு.
1: மனைவி
0: புஷ்பகுமார் இன்று தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை சந்தோஷமாக வாழ்த்துவதாக அன்பு கணவர் மோகன்ராஜ், மகன் தனுஷ், மூத்த மகன் மற்றும் மருமகள் ராஜகுமாரி கேதீஸ்வரன், இளைய மகள் மருமகன் மற்றும் யசோதா குமாரி கஜன், பேரப்பிள்ளைகளான அதினவ், யுவனன் மற்றும் தேஜஸ்வி, அத்தை லட்சுமி, அண்ணி வேணி, உற்ற உறவினர், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை வசனம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் நீங்களும் தொடர்ச்சியாக எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் மனதில் பிடித்தமான சூப்பரான இடைக்கால படலாம் கேட்க போறீங்க. நேரமலை 6 மணிக்கிழமை 39 நிமிடமாக மீண்டும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கிறக்கும் பாடல் இது. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசை ஒழிக்கின்றது பாடல்.

0: 102.6 உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
2: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
1: 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேல் ஐத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனி சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயகப் பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின்

0: செல்ல வீதி எட்டியாந்தோட்டை
1: ஜெயசினி ஜுவல்லரி SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில் இலக்கு 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் நாளைய தினம் இடம்பெற இருக்கும் ரதோற்சவ நேரடி ஒலிபரப்பினை வசந்தம் வானொலியில் நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0876-7670-76.
5: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில். விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
6: அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஸ்டார் ஆஃப் த டே.
1: பாடலாசிரியர் புலமை பித்தன் ஒலிக்கும் பாடல் இது. பணிக்காரன் திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒலிக்கின்றது பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: இரவு
2: நேரம்
1: பாடலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க கணவருக்காகவும் மகளுக்காகவும் பழைய மத்தோட்டை சேர்ந்த அனைவருக்காகவும் ஒரு பேர்தே ஒன்றுக்கு சொல்லலாமா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நேற்று எங்களுக்கு லைன் கிடைக்கல, இன்னைக்கு
2: சொல்றேன்.
1: தட்டியாந்தோட்ட பூவாஸ்பிட்டியை சேர்ந்த கிளேரா தம்பதிகளின் செல்வ புதல்வி கியாரா எஸ்தர் அவருக்கு 7வது பிறந்த நாள். அவளை அவங்களோட அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா எல்லாம் வாழ்த்துறாங்க. அதோட சேர்ந்து நாங்களும் வாழ்த்துறோம். நீங்களும் வசந்தம் சார்பிலையும் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துங்க.
2: நாங்களும் சந்தோஷமான வாழ்த்துக்களை மகந்து கொள்றோம். ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: நிகழ்ச்சியோடு இருந்த கொடுமைக்கு இந்த நேரம் பாத்தீங்கன்னா இரவு நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹட்டன் யசோஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பட்டத்திலிருந்து கமல்ஹாசன் யசோதா வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தர்ணிகளை இழுத்தண்ணை கீழ்பிரிவை சேர்ந்த சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். மகள் அக்ஷரா, சாஷினி, மகன் ஷான், நபி, துபிதா ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல்.

0: விஸ்வநாதன்
1: சொல்லுங்க விஸ்வநாதன்
0: யார் யார் இணைத்துக் கொண்டு நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: தங்கதுரை மற்றும் புகுந்தலா
0: அனைத்தும் அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாகவும் இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், ஞானகுரு, மணி ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டிருக்கிறாங்க. இதுவெளி இனிமையான இரவு நேர வணக்கங்களோடு மணிமாறன் ஹபுத்ரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? நிகழ்ச்சியுடைய பாடத்தீர்களும் அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. கமலவேணி, டிடக்ஷன், யஷ்வினா, கதிராய் ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டிருக்கிறாங்க. கொழும்பு 12 புதுக்கடையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களா? ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. லெந்துளை ஏஜென்ட் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் இருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு பேருவலிருந்து செம்பட் மாவட்டத்தின் நசார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? இணைந்து கொண்டு யாருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் 7:17.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
2: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம். உங்கள் வரவுக்காக நாளை தேர் திருவிழா அன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம்.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனில் நாளைய தினம் இடம்பெறியிருக்கும் ரதோற்சவ நேரடி ஒலிபரப்பினை வசந்தம் வானொலியில் நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 76.
5: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில். விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
6: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
7: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
6: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை
8: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
9: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
8: ஜேசினி ஜுவல்லரி, எஸ்பிஎஸ் குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில், இலக்கம் 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.

0: 80களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்களோடு சவாயராகம் கண்டுவரும் வசனம் எக்ஸ்பிரஸ்ல இருக்கின்றோம். இருமது 26 நிமிடமாக மீண்டும் வரை நம்மளோட பேசுறதுக்காக குணச்செல்வி வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். ரைட், ஓகே. அவங்க பேசுறதா இல்ல மற்றும் ஒரு நேர் வணக்கம்.
1: சாப்பிட்டீங்களா?
0: வீலியா
2: நண்பன் ராஜமாணிக்கன் ராஜேந்திரம், அண்ணன் பாதுகை சின்ன தம்பி, அம்மன் பிடிய ராசையா, பிசரிஸ் கார்பரேஷன் ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், அருள்மொழி, உமா சந்திரன் இவர்களுக்காக கேட்போம்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இந்த குடும்பத்துக்கு.
2: நன்றி.
0: இந்த நேரம் இரவு பொழுது வணக்கங்களோடு பேருவலையிலிருந்து தர்கா நகர் ரிம்சான் ரீந்தாஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தாலே சரவடிதான், நிகழ்ச்சி கேட்கவுமே ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி ரிம்சான். இது விலை அமரா சித்திரகலா வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா. நான் ரீனு ரக்வானிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு பிறகு நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன் அக்கா. உங்களோட குரல் ரொம்ப அருமையாக இருக்கிறது. எனக்கும் ஒரு பாடல் தாங்க, ராஜாவின் ராஜா தந்திரங்கள் சாங் தாங்க அக்கா. அம்மா நிர்மலா, அப்பா ரீகன், தம்பி இருவரான ரினித் மற்றும் ரெனிஸ் ஆகியிருக்கவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நம்ம ருக்ஷிகாவும் இந்த பாடலை நாங்க அடுத்து பிளே பண்ணுவோம்.

0: ராஜாவுக்கு ராஜா நான் தான் படிக்காதவன் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் படையோ சுப்பான பாடத்திலும் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சவாலகம் கண்டுவரும் வசனம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கு நேரம் 37 நிமிடமாகும். இந்த வழி நம்மளுக்கு கொட்டுக்காத்திலிருந்து நிக்லஸ் வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் நிக்லஸ். நிக்லஸ் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து நம்ம அறியாத நேரத்துல நம்ம எஃப்எம்ல போய் கொண்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பாடல் வந்து நம்ம அறியாமலே அப்படியே முடிமுடித்துக் கொண்டே இருப்போம் இல்லையா?
1: அப்படி கேட்டதுல நீங்க மறந்துடுவோம் நம்ம. நீங்க வந்து நம்ம மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு பாட்டு.
0: ஆமா, நீங்க அதன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரமா.
1: ரேடியோல போனத நினைக்கவே இல்ல.
0: அப்படியா? ரைட், ஓகே. நிக்லஸ் உங்களுக்குள்ளவே நிறைய பேர் அப்படிதான் செய்வாங்க. அதுவும் என்ன இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அறியாமலே அந்த பாடல் வந்து நம்ம வாய்க்குள்ள அப்படியே முணுமுணுத்துக் கொண்டே இருப்போம் இல்லையா? ரைட், ஓகே. நிக்லஸ் இப்ப எங்க இருக்கீங்க? வேலை சீரியட் இல்லையா?
1: கடையில.
0: அப்ப ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்க.
1: அப்படியா? இப்பதான் குறைச்சு.
0: ரைட், ஓகே. சொல்லுங்க, யார் யார் இணைத்துக் கொண்டு நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: மனைவி ரெஜினா இருக்காங்க, மகள் மார்கள் ரஜினி சதீஷ், பிந்து ஜன், கமல் பிளஸ்டி, மற்றும் அருள் இருக்காரு, மற்றும் பக்கத்தோட்ட சரத் இருக்காரு, மற்றும் மெக்கானிக் ஜிஸ்மா இருக்காரு, மற்றும் சுரவண பவன் இருக்காரு, கோஷான் இருக்காரு, மற்றும் விமோதரி இருக்காங்க, சுரேஷ்குமார், ஜோஷ் மாமா, விநாயர் தாசன், மற்றும் மேசநாதன், மிஸ்டன், மற்றும் கருண் ராஜ் இருக்காரு, சேர்ந்த சிவா இருக்காரு, மற்றும் கேத்தி குமார் இருக்காரு, மற்றும் நமனுக்குழில லூகாஸ் ஆசிரியர் மோட்டத்துல இருக்காங்க, மற்றும் ரஞ்சி மெக்கானிக் சசிலாவுக்காக வேண்டி, வசந்தம் குடும்பங்கள் அனைவருக்காக, வசந்தம் தலைவர்களாக நண்பர்கள் அனைவருக்காக வேண்டி கேட்கிறாங்க.
0: எல்லா பேரையும் சொல்லி முடிச்சிட்டீங்களா?
1: சொல்லிட்டேன்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்க. மனைவி கௌதமி, மகன் சந்தீபன், மகள் ஃபரூக் ஷா, மற்றும் தங்கை அகிலகி ஆகியோரை நிகழ்ச்சி எடுத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக. ஹங்வெளியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. பாட திருவிழம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ஈராவூர் 4 வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக தாசன் பிரியா வந்திருக்கிறாங்க. கொழும்பு 15 தர்சினி குணசேகர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஊர்கூட வந்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம் கரவியிலான சுகந்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? பாடல்களும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் என பாடல் ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசை எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

நட்சத்திரத்தின்

வசந்த மகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் புலமை பித்தன். அளிக்கும் பாடல்கள் மௌனம் சம்மதம் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எச் சித்ரா பாடுகின்ற இனிமையான பாடல்.

0: உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். செவ்வாய் நகம் கண்டுவரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நேரம் முறை கடந்த 53 ஆய் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் 9 மணிக்கும் இணைந்திருக்கலாம். எங்கள் தளம் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடலாம் கேட்க போறீங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-875-0003 அதே போல 0112-875-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம பேசுறதுக்காக நுகைய கொடியிலிருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சுந்தர்.
2: வணக்கம்.
1: சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க?
1: சந்தோஷமா இருக்கிறேன் சுந்தர். சொல்லுங்க, ஒரு பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கு. கொஞ்சம் மழை பெய்ஞ்சிருக்கு.
1: மழையா? அட அட அட அட, மழையோட இந்த 80s படம்லாம் கேட்கும் போது எவ்வளவு இனிமையா இருக்கும் இல்லையா?
2: ஓ சூப்பர். எனக்கு இப்ப போன பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா?
2: நிகழ்ச்சி இப்பதான் வந்து போட்டு இந்த பாட்டு போகுமா? அதே மாதிரி பாட்டு பேசிட்டு.
1: ஆஹா, ரைட், ஓகே. அப்ப உங்களுக்கு பிடித்த பாடலோட தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க இல்லையா?
2: நன்றி.

0: இனிமையான இடைக்கால பாடல் இந்த மணி நேரத்திலே உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டே இருக்குது. எனவே மக்களை அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-775-0013 அதே போல 0112-775-111 நேலுக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நம்மளோட இறுதி மணி நேரத்தின் முதல் நேயராக ராசையா. வணக்கம். சந்தோஷமா இருக்க ராசையா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உங்களுக்கும் சொந்த நடக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துங்கம்மா.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சி. ரஞ்சித் குமார், சண்முகநாதன், சின்னத்தம்பி, சின்ன மகாதேவன் ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சியுடைய பாடத்தெரிவிலும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக பண்டாரவிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினோ, லதா, கிஷந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். பாடல்கள் எல்லாம் வேற லெவல். வாழ்த்துக்களில் பகிர்ந்து கொள்வதாக தர்ணிகளந்து கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. சரண்யா, மிஸ்மிதா, அஷிபா, யோகராணி, ரமேஷ் தமிழ்ச்செல்வம் ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொள்ள யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல்.

0: சீதனம் திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கத்து சென்றிருக்கிறது. நேரம் 8 மணிக்கு கிடந்து 17 நிமிடமாக இந்த வழி பதில் இருந்த ஞான குரு வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: பிரியமான இரவு வணக்கம் சிவானி.
0: சந்தோஷமான இரவு நேர வணக்கம். ரேடியோ சவுண்ட குறைச்சு வச்சுட்டு வாங்க பாபம். எப்படி இருக்கீங்க ஞான குரு?
1: நான் நலமா இருக்கேன். நீ நலமா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா இருக்கிற ஞான குரு. இரவு நேரம் சாப்பிட்டீங்களா?
1: இனிமேல் தான் சாப்பிடணும். உங்களுக்கு அன்புக்கும் நன்றி. நீங்க நிகழ்ச்சி சாப்பிடுங்களே.
0: ஆமா இனிமேதான். சொல்லுங்க ஞான குரு, இந்த இரவு நேரத்துல இனிமையான பாடெல்லாம் ஒடித்துக்கொண்டே இருக்குது, உங்களோட மனநிலை எப்படி இருக்கு?
1: எப்படியா 1980s அப்படி கொண்டு போயிட்டீங்க, அந்த காலத்துல அப்படி படங்கள் விஷயம் எல்லாம் அப்படியே கண் முன்னு கொண்டு வந்துட்டீங்க.
0: அட அட அட அட, அப்ப உங்க நினைவுகள்லாம் அப்படியே மீட்டி பாத்துறோம் இல்லையா?
1: ஆமாமா, ஒரு மீட்டர் தான் மீட்டர் லவ் பூமாய் தான்.
0: சந்தோஷம். சொல்லுங்க, நிகழ்ச்சியோட அடுத்து யார் யார் இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: அடுத்து ஒழிக்கும் பாடலாசிவாய் விரும்பி கேட்கறது அண்ணாம்பாசல் இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், பிள்ளைகளான காயத்ரி, தக்ஷிலா தேவி, கிருதார்த்தி, சன்மிதன்யா, மற்றும் நண்பர்களான ரில்வான், பாரதி, தியாகமேரி, ரம்யா, மேரி, மனுனா, மற்றும் கெந்தக்குழி ராஜேந்திரன், ராஜமாணிக்கம், மற்றும் அருள்மொழி, மற்றும் நிகழ்ச்சிக்கு மலையக்காம பாடிட்டாங்க.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்த குடும்பத்துக்கு.
1: வாய்ப்புக்கு நன்றி சிவானி.
0: நன்றி. இதேவேளை இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு தேகல வட்டவழியிலிருந்து முருகேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அன்பு மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சிவானி நிகழ்ச்சியோடு பலாங்கொழிலிருந்து குமாரி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். தேமோதரையிலிருந்து மங்களேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ராமசாமி, மகேஸ்வரி, மனைவி அரியமலர்கள், அனன்யா ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான இரவு பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி அருமையாக இருக்கின்ற பாடல் தெரிவுகளும் ரொம்ப இனிமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பகவந்தலாவிலிருந்து ரேகா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக கிருஷாந்தி வந்திருக்கிறாங்க. ஹெடன் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை பசரையூர்லேருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அருண் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு சொல்லப்பாடு.
2: நான்

0: இசை ஞானி இளையராஜாவின் இசையில் படிக்காதவன் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது. நேரம் இரவு 8 மணி கடந்து 28 நிமிடமாக மீண்டும் வேலை. மட்டக்களப்பிலிருந்து பரமேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க பரமேஸ்வரன்? சந்தோஷமா இருக்கீங்களா? ரைட், ஓகே. ஊரு பக்கம் எப்படி விலங்குல அப்படியா? ரைட், ஓகே. சொல்லுங்க, ஊரு பக்கம் எப்படி இருக்கு? காற்ற மழையா புயலா வேலா? ரைட், ஓகே. இரவு நேரம்
1: சாப்பிட்டீங்களா?
0: இப்ப வெயில் இருக்காது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? இரவு நேரத்துல எப்படிங்க வெயில் அடிக்கும்? ரைட், ஓகே. சொல்லுங்க, யார் யாரை இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்க போறீங்க? நன்றி. இந்த நேரம் இரவு நேர வணக்கங்களுடன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் 400 அருணஸ்தன் வந்திருக்கிறாங்க. கொழும்பு இந்த ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட்ல இருந்து ஸ்டீஃபன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான இரவு பொழுது வணக்கங்களோடு செல்வ சனி சுதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதுவேளை அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா. பாடல் தெரிவுகளும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. பேரவலையிலிருந்து செம்பட் மாவட்ட நசார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதுவேளை இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு பாடல்கள்லாம் அருமையை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக குறிஞ்சா கிணைந்த அசூதின் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம் அக்கா. நிகழ்ச்சிய அருமையாக இருக்கிறது. பாடல் எல்லாம் அருமை என்று பகிர்ந்து கொண்டு மஸ்கலியா பிரவுன் செக்ல இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். இதுவரை அக்கறைப்பட்டு பப்டிலிருந்து நிசார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். மோதூர் பட்டத்திலிருந்து வடிவேல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சியினுடைய பாடல்கள்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து இருக்கிறாங்க. இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு சொன்னாங்க. யாவருக்கும் பாட விரும்பி கேட்டு சுரேஷ் வந்திருக்கிறாங்க. பகவந்தலா வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான இரவு நேர வணக்கம் அக்கா. நிகழ்ச்சியுடைய பாடல்கள்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக பகவந்தலாவில இருந்து கலைச்செல்வன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்

0: நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள, இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில், இலக்க 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை. அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: என்ன
1: சிரிப்பலைகளோடு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? அப்படியா? இந்த பொண்ணுங்க காரணம் பாடல் தெரிவுகளா? சரி, ஓகே, எப்படியோ
0: சமாளிச்சிட்டீங்க.
1: இரவு நேரம் சமைச்சிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே, நிகழ்ச்சி முதல்ல முடியட்டும், அதுக்கு பிறகு நாங்க பொறுமையா சாப்பிடுவோம் இல்லையா?
0: சொல்லுங்க.
1: அப்படியா, ரொம்ப நன்றி. சொல்லுங்க, யார் யார் எடுத்துக்கிட்டு பாட விரும்பி கேட்க போறீங்க?
0: இரண்டு குடும்பம் இருப்பாகும், பாதுகாப்பு சீன தம்பி வீரராஜி, அப்புறம் விஸ்வநாதன், குமார், விஜயன், பத்தல ஜாக்கி, முத்தாஜி, கிருஷ்ணபத்தன், சமரநாதன், தனிச்சி, ராஜேஷ்மா, சின்னையா மகாஜன், சுரேஷ் கண்ணா மகேஸ்வரி, வாசு, தீபமகா.
1: ரொம்ப நன்றி நிகழ்ச்சி குடும்பத்துக்கு.
0: நன்றி அக்கா, நன்றி,
1: நன்றி. இப்போ நாங்க மணித்தியாலத்தினுடைய ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்க போறோம். இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் புலமை பித்தன்.
2: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சிந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்த இந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலைகத்தில் ஆர்ஜே புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்கள் பின் காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சின்னங்களே.

நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இதமான பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. நேரம் இப்போது 9:00.

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நினைவுகள் அலைபாயும் வசந்த நிலா. அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். அன்பு கலந்த வணக்கம் நான் சொல்லிக்கொண்டே பிரியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நிகழ்ச்சியில் பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. மட்டக்குளியிலிருந்து தீபன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். போனேஷனா செவ்வாய் ராகங்கள் என்று சொன்னால் நான் எப்போதுமே மிஸ் பண்ணாம கேட்பன். இன்றைக்கும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். நன்றி. கார்த்திக் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். அவிசாவளியிலிருந்து தன்னுடைய அன்புக்குரிய சொந்ததுக்காகவும் பாடல் தாருங்களா அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் எங்களோட ஆஷா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆஷா. வணக்கம் ஆஷா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கு. ஆஷா எங்க இருந்து பேசுறீங்க? ட்ரிங்கோல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க ஆஷா, ட்ரிங்க பக்கம் என்ன மாதிரி மழையா? சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? என்ன பாடல்? நீங்க பேசுறது கிளியர் இல்ல. சரி, ரொம்ப சந்தோஷம். அந்த பாடல் சொல்றதுக்கு முயற்சிக்கிறேன். ஃபேஸ்புக் வழியாக அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே அவனாசி வைஜந்தி மாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இணைந்திருக்கிறாங்க. லெந்துலை எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். கொரோனா ஹரி அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான இரவு பொழுது வணக்கம். அங்கிலிருந்து கிருஷா பாடல்கள் பிடித்திருக்கிறது, என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய இனிமையான இரவு பொழுது வணக்கம். கடுவிலிருந்து மனோ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இணைந்திருக்கிறார். நந்தகுமார் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார். கிண்ணியா மவுருஃப் நகர் நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். மூதூர் மன்ஹா ட்ரெய்லர் வந்து பிரீத்தோஸ் அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு தன்னை இணைத்துக் கொள்கிறது பகிர்ந்திருக்கிறது. ஹயா ஃபாத்தி வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஹட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இனிமையான வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இடைக்கால பாடல்கள் சங்கமித்துக் கொண்டு கடந்த காற்று அலைகள். இப்போது எங்களோட பசியாளிலிருந்து சுலைமான். வணக்கம் சுலைமான்.
1: வணக்கம். வணக்கம்
0: சுலைமான், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன் சுலைமான். சுலைமான், வேலையெல்லாம் முடிஞ்சதா?
1: ஓ, வேலையெல்லாம் முடிஞ்சு.
0: ம்ஹும்.
1: என்னதா பாட்டு கேட்டுக்கிட்டு
0: பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நாளைக்கு வேலையா?
1: நாளைக்கு வேலை.
0: நாளைக்கு வேலை, சரி. பாடல்கள் கேட்கும் போது பழைய நினைவுகள்லாம் வருதா?
1: பழைய நினைவுகள் வேற ஊர்.
0: சரி, சொந்த சொந்த ஊரே பசியாலையா?
1: நான் பிறந்த திருவண்ணாமலை. நான் பசியாலையா? எங்களோட தாய்தான் சொந்த ஊர்.
0: அப்படியா, சரி சரி. சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: ஜெமீலா, அண்டாபுரம் பாருகுநாதன், டாக்டர் விஸ்வநாதன்.
0: ம்ஹும்.
1: எனக்கோட பாடல் வேணும்.
0: என்ன பாடல்?
1: சிந்தல் காட்டி இந்த பாட்டு வேணும்.
0: பாடல் கேக்குறதுக்காக.
1: சரி, அனைவருக்கும்
0: சரி, நன்றி.
1: நன்றி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0013 அல்லது 0312 775 111 இலக்கு தொடர் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். கீதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். யாழ்ப்பாணத்தில் இருந்து தன்னை மணித்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்க, ஆட்டோ விஷ்ணுநாத நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம், தனக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0311 775 0031 அல்லது 0311 775 111 நிறக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோடு அழைப்பில் சப்மால் கந்தை பெரிய குரு அனந்த் வசந்தகுமார், வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கணும் உங்களை போலவே.
1: உங்களோட பேசுவதா இருந்தா ரொம்ப கடினமா இருக்கின்றது.
0: என்ன காரணம்?
1: லைனே கிடைக்கவில்லை.
0: லைன் கிடைக்கிறது குறவே.
1: ஆமா,
0: சரி.
1: நீண்ட நாட்கள் பிறகு உங்களோட பேசுறேன்.
0: அது என்ன? சொல்லுங்க பாபா, வேலையெல்லாம் எப்படி போகுது?
1: வேலையெல்லாம் நல்லபடியா போகுது. இன்னைக்கு கொஞ்சம் மழையா இருந்தது, கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லதா இருந்தது. இருந்தாலும் ஓரளவு பண்ணி முடிச்சேன்.
0: முடிச்சாச்சு. சரி சரி, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: நீங்கள் தரும் பாடலை கேட்பதற்கு அன்பு நண்பன் தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், தோப்பு குச்சி கடை ஈடன், வத்தில ஐயா கண்ணு, ராஜமாணிக்கம் ராஜேந்திர, அண்ணன் பாதுக்க சின்ன தம்பி, அம்மப்பிட்டிய ராசையா, டிஜிட்டல் கார்பரேஷன் ராஜ்குமார், மும்தாஜ் ரேகம், அருள்மொழி, உமாச்சந்திரன், இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி. அன்பான வணக்கம். பாடல் தெரிவுகள் ரொம்ப ரொம்ப பிடித்தீர்கள் சொல்லிக்கொண்டே கொழும்பு 15 சிவராம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். தனக்கு எஜமான் படத்திலிருந்து ஒரு நாளும் முனை மறவாத இந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுத்தரும். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக வந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியில் இப்போது எங்களோட புத்தரத்திலிருந்து கியாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் கியாஸ்.
1: வணக்கம்
0: கியாஸ். எங்க இருந்து பேசுறீங்க? புத்தளம் எங்க? அப்படியா? சரி கியாஸ், சொல்லுங்க கியாஸ். புத்தளம் பக்கம் வசந்த வானொலி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியா? என்ன மாதிரி
1: வாழ்க்கை?
0: சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும்? வாழ்த்துக்கள். நான் சித்ரா, மாதவன் சித்ரா, கொழும்பு 13 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது பார்த்திருக்கிறேன். அங்க பல மங்களேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். தெமோதரிலிருந்து இனிமையான இரவு பொழுது வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நாகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சமந்த் மாவத்திலிருந்து நசார் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். பிரியமான இரவு பொழுது வணக்கம் போனிச்சுனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். விஸ்வ துளசி திரைப்படத்திலிருந்து கண்ணம்மா கனவில்லையா பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். ஆறுமுகம் ஞானகுருதான் அந்த கமெண்ட்ஸ் பார்த்து விட்டுக்கிறார். அவிசாவலை பென்றிக் எஸ்டேட்லிருந்து குமார் தங்கதுரை, மனைவி நித்தியவாணி மற்றும் பிள்ளைகளான கிருஷாந்தினி, துஷ்யந்தனி, ருகன்யா, ஹர்ஷனி, கோபிஷான், சுரேஷ்குமார் ஆகியோருக்காக பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா 102.6, 102.8 என்ற வரிசையில் இலங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.com வசந்தம் எஃப்எம் இணையதளம் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். www.vasantham.fm.in மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களுடைய அழைப்பில் ரவிகாந்த் ரவி. வணக்கம் ரவி. வணக்கம் ரவி. சொல்லுங்க ரவி. நல்லா இருக்கிறேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ரவி?
1: சீதுவேல
0: வேலை செய்றீங்களா?
1: கிடைக்காது.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி முடிச்சிருக்குதா? வணக்கம் வசந்த் நிகழ்ச்சி எல்லாம்
1: அனைத்து நிகழ்ச்சிகளும்
0: ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றி.
0: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: முடிஞ்ச நீல கோயில்கள் மாலை போல கோவித்தேரையும் பாடு தேரையும்
0: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்போது எங்களோடு மானிப்பாயிலிருந்து குணரத்னம். வணக்கம் குணரத்னம்.
1: வணக்கம் இரவு நேர வணக்கம். அன்பான சோமேஷ், இன்பம் துன்பம் சுகம் துப்பம் எல்லாம் கடந்து நல்லாண்டு நல்லாண்டு காலம் வாழ்ந்து எந்தவித நோய் நொடியின்றி வாழ்ந்து வசந்தம் பாரதி அவை பாராம் பணியாற்றி ஓடும் என்று நான் மனங்கள் சகோதரம் வேண்டி நான் எல்லாத்திலும் வாழ்த்துக்கிடும் தெட்டாட்டாம் பிள்ளையா எனக்கு உங்களை பிள்ளை கூடுதான் நினைத்த சந்தோஷம் மகன் சோமா இருப்பீங்களா சாப்பிட்டீங்களா மகன்
0: நல்லா இருக்குன்னு சாப்பிட நீங்க சாப்பிட்டீங்களா
1: ஓ மகன் சாப்பிட்டு தான் வசந்தம்

0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி.
1: ஒரு பாட்டு தெரியுங்களா மகன்?
0: என்ன பாடல்?
1: இந்த நான் பிறந்தது தனியா, வளர்ந்தது தனியா, பாய் விரிச்சது தனியா, படுத்தது தனியா. இந்த பாட்டமும் அன்பு மனைவிக்காகும் மகன், மற்றும் எந்தத்துக்கும் இல்லைக்காகும் மகன், இங்கே வசிக்கும் பேரன் பேச்சுக்காகும் மகன், மற்றும் மாணிப்பாய் வசிக்கும் இதன் மூன்று பிள்ளைகளுக்காகவும் இங்கே வசிக்கும் பேச்சு மருமகன் நல்ல குறிப்பாகும் மகன், மற்றும் மகன் அன்பு மகன் இருந்தம் அனைத்து புண்ணியசுக்காகும் மகன், மற்றும் மகன் சின்னையா மகாதேவன் உங்கள் தாயப்போருக்கு காதலத்தின் அம்மா, மற்றும் மாணிப்பாய் சையக்கர உரிமையாளராகிய இந்திரா அப்பாவுக்காகவும், மற்றும் மாணிப்பாய் தேக்குமரன் தேக்கத்து உரிமையாளருக்கும், என் அன்பு சௌதரமாகிய சாந்திரத்தின் குடும்பத்துக்காகவும், வசந்தங்கத்தும் அனைத்து உள்ளங்களுக்காக முன் கேட்போம் மகன். உங்களோட சந்தோஷம் மகன்.
0: நன்றி, நன்றி, ரொம்ப சந்தோஷம் எனக்கும்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இடைக்கால பாடல்கள் சங்கமித்துக் கொண்டிருக்கிறது இந்த இரவு பொழுதிலே. இப்போது எங்களோட மாவனிலிருந்து அசீம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்து இப்போது அழைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் அசீம்.
1: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: அசீம் எப்படி இருக்கிறீங்க அசீம்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சோமாயிரா.
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. மாவனில் பக்கம் எப்படி இருக்குது? நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி அசீம். மாவனில் பக்கம் எப்படி இருக்குது?
1: கடும் சூடண்ணா.
0: கடும் சூடா? சரி சரி. மாவனில் என்ன ஸ்பெஷல் அசீம்? பாடல் கேட்பதற்கு அப்படியா?
1: காலையிலே வணக்கம் நினைச்சிட்டு இந்த பாடலை தான் பேச வேணும்.
0: அதே மாதிரி ஒளிச்சு ஒளிச்சு
1: எனக்காகவும் உங்களுக்காகவும்
0: அனைவருக்காகவும்
1: நன்றி நன்றி.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் சாந்தா. வணக்கம் சாந்தா.
1: வணக்கம்.
0: சாந்தா எப்படி இருக்கிறீங்க? சரி சாந்தா, சொல்லுங்க சாந்தா, பாடல்கள்லாம் பிடிச்சிருக்குதா? அப்படியா? ஒரு அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்குது. சரி, யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான இடைக்கால பாடல்கள் சங்கமித்துக் கொண்டிருக்கிறது. எங்களோட ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறார்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லிக் கொண்டே ஜெகன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். வணக்கம் இனி இரவு பொழுது, வணக்கம் புவனேஷ் நல்லா இருக்கீங்களா, பாடல்கள் அனைத்தும் எளிமையாக இருக்கிறது சொல்லிக்கொண்டே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அருள்மொழி வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், அருள்மொழி பாடல் வருகிறது. முகமது சுலைமான் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். பல்லாங்குடி வந்து வேணி நிகழ்ச்சி கேட்கிறதாக நடந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு பார்த்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களை முடித்துக் கொண்டு பாடல் தரங்கள் கொழும்பு கொச்சிக்கடையிலிருந்து ரத்னம் வீதியிலிருந்து அருகில் வீட்டில் இருந்து பாலன், நான் இப்போது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கேன் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கின்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிகழ்ச்சி கேட்பதில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம், பாடல் வருகிறது கேட்டு மகளிர்கள். மருதமுனை முனாஷ் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். ஸ்டீவன் டெய்லர்ஸ் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஸ்டீவன் வந்திருக்கிறார். புனேஷ் இனிமையான வணக்கம், நான் சாகாமா வீதி கிருஷ்ணபிள்ளை என்று சொல்லியிருக்கிறார். அன்பு வணக்கம், சித்ரா கொழும்பு 13 நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நன்றி, பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ரவி சாந்தா என்று சொல்லிக்கொண்டே யாழ்ப்பாணம் இனிவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். பார்த்திபன் இரவு பொழுது வணக்கம் என்று வந்திருக்கிறார். பாடல் தெரிவுகள் அருமை என்று சொல்லியிருக்கார். பாலா கார்த்திகா வணக்கம் சொல்லியிருக்காங்க. திவான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். வீரையா திருச்செல்வம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஜனார்தனை திருச்செல்வம் நர்தனா நர்மதா நர்சியத்துக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அக்கறை பெற்ற பாப்புலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். கொழும்பு 14 மும்தாஸ் மேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இப்போது அண்ணாவியார் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க பூவேந்தர்?
1: நல்ல சிவபதிய பாட்டு அந்த மாதிரி தெரிஞ்சு பாட்டு அவ்வளவு சூப்பர் பாட்டு.
0: என்ன பாடல்? சரி பாக்குறேன். யாரெல்லாம் சேர்த்துல போறீங்க பாடலுக்காக?
1: உங்களுக்காகவும் நம்ம என்றாலே கீரன் தோப்பு பஞ்சு கடை முரளி ராஜா அது நம்ம துணைநிலாமலை விஜயரத்னம்
0: பாட்டை கேட்டுக்கொண்டு நன்றி.

வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். வசந்தத்தோடு மீண்டு வரும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

FM, Breath of Tamil.

அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆகஸ்ட் மாதம் 12 திகதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். நேர்கள் தொடர்ந்தும் இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியினை கேட்கலாம்.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இன்றினாலும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சி எழுந்திருக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இந்திய சிந்தனைக்காக இன்றைய சிந்தனை நாங்க ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம் இல்லையா. ஒரு நாள் ஒரு விசித்திரமான புத்தகம் ஒரு வாசகனை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னது, என்னை உன்னால் படிக்கவே முடியாது, நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னை படித்து முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதற்கு வாசகன் சொன்னானாம், என்னால் முடியும், நான் உன்னை படித்து தீருவேன் என்றானாம். சரி படித்துப்பார் என்று புத்தகம் சவால் விட்டதான். வாசகன் புத்தகத்தை திறந்தான், படிக்க ஆரம்பித்தான். சில பக்கங்கள் படித்தும் முடியவில்லை. மீண்டும் முயன்றான், மீண்டும் முடியவில்லை. பல முறை முயற்சி செய்தும் ஒவ்வொரு முறையும் பாதியிலேயே நின்று விட்டான். அப்போது புத்தகம் கேலி செய்து சிரித்தது, நான் அப்போதே உனக்கு சொன்னேன் அல்லவா உன்னால் என்னை படிக்கவே முடியாது என்று. அந்த வார்த்தைகள் வாசகனுக்குள் கோபத்தை ஏற்படுத்தினது. என்னால் முடியாதா என்று மீண்டும் புத்தகத்தை எடுத்தான். இந்த முறை விடவில்லை. ஒரு பக்கம், இரண்டு பக்கம், 10 பக்கம், 100 பக்கம் என்று தொடர்ந்தும் படித்துக் கொண்டே இருந்தான். இறுதியில் அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடித்து விட்டான். புத்தகம் அமைதியாக சிரித்துக் கொண்டே சொன்னது, நான் சாதாரணமாக என்னை படி என்று சொல்லியிருந்தால் நீ என்னை படித்திருக்க மாட்டாய். உன்னோடு சண்டையிட்டதால் தான் என்னை நீ படித்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம் உனக்குள் வந்தது. அதுபோல்தான் உலகத்தில் இருக்கும் எல்லா புத்தகங்களும். ஒரு புத்தகம் கடினமாக இருக்கிறது என்பதற்காக அதை மூடிவிடாதே. புரியவில்லை என்பதற்காக முயற்சியை விட்டு விடாதே. முதல் முயற்சியில் முடியவில்லை என்றால் மீண்டும் முயற்சி செய். மீண்டும் முடியவில்லை என்றால் இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு முயற்சி செய். ஏனென்றால் புத்தகத்தை படித்து முடிப்பது அறிவின் வெற்றி மட்டுமல்ல, அதை படித்து முடிக்க வேண்டும் என்று விடாமல் முயற்சி செய்வதுதான் உண்மையான வெற்றி. நீ முயற்சி செய்யும் வரை எந்த புத்தகமும் உன்னால் படிக்க முடியாத புத்தகம் அல்ல. படிக்க தெரியாத புத்தகம் எதுவும் இங்கு இல்லவும் இல்லை. விடாமல் முயற்சி செய்யாத வாசகன் தான் இருக்கின்றார். அதனால் புத்தகத்தை திற இன்று கடினமாக தோன்றும் அந்த புத்தகம் தான் நாளை உன் வாழ்க்கையை எளிதாக அறிவாகவும் மாற்றும். அதாவது நம்ம வாழ்க்கையிலுமே இப்படிதாங்க, நாங்க ஏதாவது ஒரு இலக்கு நோக்கி பயணிப்போம். அந்த இலக்கை அடைவதற்காக நிறைய வழிமுறைகள், நிறைய முயற்சிகள் எல்லாம் செய்வோம். அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு தருணத்துல கை கூடல, இல்லைன்னா தோல்வியை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அடடா இது நமக்கு சரிப்பட்டு வராது, நமக்கு தோல்வியாவே அமைதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கை நாங்க தவற விடுவோம் இல்லையா. அந்த மாதிரியான விடயங்களை நாங்க எப்பவுமே தவிர்த்துக்கொள்ளணும். இலக்கு எப்பவுமே சரியானதாகவும் நேர்மறை எண்ணங்களோடும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இலக்கு நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்காக எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அதை எல்லாம் தகர்த்தெறிந்து வாழ்க்கையில நாங்க முன்னோக்கி போய்கொண்டேதான் இருக்கணும். இந்த நாளும் கூட உங்க வாழ்க்கையில நீங்க சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கான ஒரு தரமான நாள் அப்படின்றத எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. ஐடோக்கே ஒரு அழகான சிந்தனையோடு இந்த நாள் நாங்கள் அப்படியே சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைய நன்னாளிலும் நல்ல பல சுபகர இடிபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சிறப்பாக பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0013 0112 775 111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழிகள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பனவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன்.

யாரடி நீ மோகினி திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் உதித் நாராயணன் பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றிருக்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 17 நிமிடமாகவே இந்த விட நிகழ்ச்சி ஓடி இணைந்திருக்கும் உறவுகளை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பு கிடந்த இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சி ஓடி இணைந்திருக்கின்றேன். செல்வி வந்திருக்கிறாங்க, திவருப்பட்டின நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா மறந்திருக்கும். இந்த பொழுது அனைவருக்கும் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திருக்கிறாங்க. கிருஷ்ணாந்தி கிருஷ்ண காந்தி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆயிஷி வணக்கா, இனிமையான காலை பொழுது வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. மது கரவலப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அன்பு கணவர் ஜெகன் மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் ஆகியோர் நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கே காலை விடஸ்கர தோட்டத்திலிருந்து ராமையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். கீஷாயினி மற்றும் ஜெதுவை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுச்சா, துர்கா, ரூபி, நிதுஷன், சிந்துஜா, மகிந்தா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு பிளத்கோப்பேட்டிலிருந்து இளங்கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுக்கிழந்து சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. தொலைசுல பூமிகா சின்ன தம்பி, நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், இசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி, டிலுக், சென்னுமா, சிதரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எடியந்துறை சிவாஞ்சலக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் யாட்டியந்தொட்டின நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, யாட்டியந்தொட்டி சிவாஜிலஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பிந்தன் இந்த ராசையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அன்பு மனைவி பத்மினி, மகள் வசந்தை மற்றும் தீனுதசன் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கழுதாவில் இருந்து சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சசிகலாவை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாஸ் தமிழ் வணக்கங்களோடு பதிலளிக்க அந்த கொலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் மிஸ்மிதா, சரண்யா, அஷிபா, யோகராணி, ரமேஷ் மற்றும் தமிழ் செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு தர்ணிகளிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இந்துக்களிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்.